நல்காதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியே.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 29 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: உடம்பு எனும் அக அழகால் பொலிவு பெறாத உடம்பில் புற அழகு எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் பயனில்லை. குறள் எண் 79, அதிகாரம் அன்புடைமை.
1: புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு.
0: அன்பு எனும் அக அழகால் பொழிவு பெறாத உடம்பில் புற அழகு எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் பயனில்லை. குறள் எண் 79, அதிகாரம் அன்புடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை

0: எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் ஐந்து பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, நன்றி மறவாமை நன்றே உரை வழங்குகின்றார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி, இதில் சூழல் ஒளி வழங்குகின்றார் ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். 7 தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:25 தமிழே அமுதே நிகழ்ச்சியின் உரை வழங்குகின்றார் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியினை வழங்க இருக்கின்றார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை பாடல்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு காலை உணவின் முக்கியத்துவம். 10:02 மனம் விரும்பதை நீர்வரப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணி திருநாடு பதோஷி கமலம் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். பனிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியை இன்றும் நினைத்தால் சிரிப்பு வரும் ஒரு சம்பவம் குறித்து தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். தொடர்ந்து 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள். 1:55 நலந்தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் நாம் கேட்க இருக்கின்றோம். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said that when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi yesterday, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and develop export-oriented strategies around it. External Affairs Minister Dr. S. Jayashankar has expressed concern that ongoing conflicts are imposing costs and triggering changes far beyond the regions. The minister said this while participating in a discussion with his Finnish counterpart Elina Valtonen and Assistant Foreign Minister of UAE Lana Nasibe on emerging powers and the new geopolitical competition at the Kultaranta talks in Finland. Dr. Jayashankar also stressed the need for international community to

0: and foreign flag vessels transiting through conflict-affected waters to exercise the highest degree of caution and vigilance. It has also advised vessel operators, ship managers, and shipping companies to adhere strictly to prevailing maritime security protocols and competent international authorities. Port, Shipping and Waterways Minister Sarbananda Sonowal said that the government is closely monitoring the evolving situation in the Gulf region and remains fully committed to the safety, security and welfare of every Indian seafarer. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a two-day visit to Switzerland starting today. During the visit, the minister will meet President of Switzerland Guy Parmelin and State Secretary for Economic Affairs of Switzerland Helene Budliger-Artheda. Mr. Goyal will also interact with leading representatives of the Swiss pharmaceutical industry. Ministry of Commerce and Industry said the visit will strengthen the India-Switzerland economic partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership Agreement. President Draupadi Murmu will be on a two-day visit to Uttarakhand beginning today. During the visit, the President will review the passing out parade of 158th regular course and 141st technical graduate course at the Indian Military Academy, Dehradun. The Enforcement Directorate, ED, has arrested Naresh Kumar, the then superintendent in the Office of Director, Development and Panchayat, Haryana, in connection with an ongoing investigation in IDFC bank fraud case. He was arrested under the Provisions of Prevention of Money Laundering Act, PMLA 2002. Investigation in the case has revealed embezzlement of public funds amounting to 645 crore rupees from the bank accounts of Haryana government, Chandigarh administration and two private schools maintained with IDFC First Bank. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin today, with host England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston in Birmingham. The month-long tournament will be hosted across England and Wales, with the finalists set to take place on 5th of July at the iconic Lord's Cricket Grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: Akashwani, Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 முத்தான குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார்.

0: பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குரல் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர்த்தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர இராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக பி. சுசிலா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும். இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதையுங்கள், அது 1000 மடங்காகி உங்களையே தேடி வரும். கேட்கலாம் வாணி ஜெயராம் குரலில் அடுத்ததாக பாடல்.

தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். தொடர்ந்து கேட்கலாம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல் ஹேமா ஜான் அவர்களின் குரலில்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் லகுவை உண்டாக்கியருளுவான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: கே ஷாகுல் ஹமீத் அவர்களின் குரலில் ஒலித்த பாடலுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நேரம் காலை 6:35. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: படைப்புழு என்பது இரவு நேரங்களில் செயல்படும் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சியாகும். இதன் இளம் புழுக்கள் இலைகளை தீவிரமாக தின்று பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. இவை கூட்டமாக நகர்ந்து வயல் முழுவதும் தாக்குவதால் படைப்புழு என்று அழைக்கப்படுகிறது. படைப்புழுக்கள் மக்காச்சோளம், சோளம், நெல், கம்பு, கரும்பு போன்ற பயிர்களை தாக்குகிறது. இதில் மக்காச்சோளம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. படைப்புழுக்களின் தாக்கத்தினால் இலைகளில் நீளமான கிழிவுகள் காணப்படும். செடியின் நடுப்பகுதியில் கருப்பு கழிவுப் பொருட்கள் இருக்கும். இளம் செடிகள் வளர்ச்சி இழக்கும். கடுமையான தாக்கத்தில் முழு செடியும் அழியக்கூடும். படைப்புழு தாக்கத்தால் 30% முதல் 60% வரை விளைச்சல் குறைய வாய்ப்புள்ளது.

0: பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான செலவு அதிகரிக்கிறது. பலமுறை மருந்து தெளிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த பூச்சி ஒரு வயலிலிருந்து மற்றொரு வயலுக்கு வேகமாக பரவுகிறது. சில மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகி கட்டுப்படுத்துவது கடினமாகிறது. வெப்பநிலை மற்றும் மழை மாற்றங்கள் இந்த பூச்சி பரவலை அதிகரிக்கின்றன. படைப்புழுக்களை கட்டுப்படுத்த சரியான காலத்தில் விதைப்பு செய்ய வேண்டும். வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர் மாற்று முறையை பின்பற்ற வேண்டும். முட்டை தொகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். மணல் மற்றும் சாம்பல் கலவையை செடியின் நடுப்பகுதியில் போடலாம். ட்ரைகோகிராமா போன்ற இயற்கை எதிரிகளை பயன்படுத்தலாம். பவேரியா பேசியானா போன்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் பயனுள்ளதாகும். பெரோமான் கண்ணிகள் பூச்சியின் வருகையை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவுகிறது. ஆண் பட்டாம்பூச்சிகளை கவர்ந்து இனப்பெருக்கத்தை குறைக்கிறது. தேவையான போது வேளாண் துறை பரிந்துரைக்கும் மருந்துகளை மட்டுமே சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அவசியம். படைப்புழுவை முழுமையாக கட்டுப்படுத்த ஒரே ஒரு முறையை மட்டும் பயன்படுத்துவது போதுமானதல்ல. வயல்களை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். உயிரியல் கட்டுப்பாடு, வேதியியல் கட்டுப்பாடு முறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தினால் மட்டுமே பயனுள்ள கட்டுப்பாடு கிடைக்கும். படைப்புழு என்பது தற்போதைய வேளாண்மைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஆனால் ஆரம்ப கட்ட கண்காணிப்பு, விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் மூலம் இதன் தாக்கத்தை குறைத்து விவசாயிகள் தங்கள் விளைச்சலையும் வருமானத்தையும் பாதுகாக்க முடியும். பசுமை குடிலில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மண் பரிசோதனை செய்ய காய்கறி மற்றும் மலர்பயிர்களில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் ஆழத்திலும், பழ பயிர்கள் மற்றும் வாசனை பயிர்களில் 30 முதல் 45 சென்டிமீட்டர் ஆழத்திலும் தோண்டி 250 கிலோகிராம் எடையுள்ள ஈரமான மண்ணை எடுக்க வேண்டும். வரப்பு ஓரங்கள், நிழல் பாங்கான மண், அளவுக்கு அதிகமான நீர்த்தேங்கிய மண் மற்றும் காய்ந்த மண் போன்ற இடங்களில் மண் மாதிரிகளை எடுக்கக்கூடாது. வயலின் நில அமைப்பு, மண்ணின் வகை போன்றவற்றை பொறுத்து 3 முதல் 4 இடங்களில் மண் எடுத்து அதனை ஒன்று சேர்த்து 250 கிலோகிராம் எடையுள்ள மண்ணை பாலித்தீன் பைகளில் நிரப்பி பெயர், முகவரி, பயிர் ரகம், முந்தைய பயிர் தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போயி பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 80 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்ல

பழத்தை தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 54 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 58 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 42 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு

0: மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர்

0: திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26 சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22 வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெண்களின் பங்கு. பெண்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குடும்பத்தின் வளங்களை நிர்வகிப்பவர்கள் மற்றும் இயற்கையிலிருந்து நேரடியாக நீர் மற்றும் எரிபொருளை சேகரிக்கின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் அதன் பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 1970 எஸ்தர் போசரப் எழுதிய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு வெளியீட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் பெண்கள் பங்கை வலியுறுத்தியது. இப்போது பெண்கள் சமூகத்தில் சுற்றுச்சூழல் சீரழிவு தாக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள். எனவே அவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பாடுபடுகிறார்கள். மண், நீர், காற்று மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட இயற்கை வளங்களை நிர்வகிப்பதில் பெண்கள் முக்கிய பங்கை வகிக்கிறார்கள் என்றும் இயற்கை உலகம் அல்லது அவர்களை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் பற்றிய கடந்த கால நிகழ்கால அறிவையும் கொண்டுள்ளனர் என்றும் உலக வங்கி அறிக்கை 1991 கூறியது. இந்தியாவின் சிப்கோ இயக்கம், நர்மதா பச்சாவ் அந்தோலன், கென்யாவின் கிரீன் பெல்ட் இயக்கம் மற்றும் பல்வேறு பெண் இயக்கங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு

0: ஆக நடந்தன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான கிரேட்டா துன்பக், மலேகா வாஸ், கேத்ரின் டூரே மற்றும் பலர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்திய அரசியல் அமைப்பின் 1976 ஆண்டு 42வது திருத்தச் சட்டத்தில் இயற்கை சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் ஒரு அடிப்படை கடமையாக கூறப்பட்டுள்ளது. சமூகத்தில் ஆண்கள் கைகோர்த்து பெண்களுடன் நிற்கும்போது பாதுகாப்பில் பெண்களின் பங்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் பயனுள்ளதாகவும் மாறும். பெண்கள் இயற்கையின் பாதுகாவலர்கள். அவர்களது பங்களிப்பு இல்லையேல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முழுமை அடையாது. பெரும்பாலும் பெண்கள் ஊதியம் இல்லாத உழைப்பாளராகவும் வீட்டு வேலைகளிலும் ஈடுபடுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்போது சில காரணிகள் பெண்களை மிகவும் பாதிக்கின்றன. காலநிலை மாற்றத்தால் 2050 ஆண்டிற்குள் 150 கோடி பேர் காலநிலை அகதிகளாக இடம்பெற இருக்கிறார்கள் என்கிறது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆய்வு. அவற்றுள் 80% பேர் பெண்களும் குழந்தைகளுமே. தற்போது உலகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய 160 கோடி மக்களில் பெரும்பான்மையானோர் பெண்களும் சிறுமிகளும்தான். வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள்தான் காலநிலை மாற்றத்தால் அதிக பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்திக்கவும் போகிறார்கள். இயற்கை பேரிடர் காலங்களில் ஆண்களை விட பெண்கள் 5 மடங்கு அதிகமாக உயிர் இழக்கிறார்கள். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களில் 43% பெண்களே. ஆப்பிரிக்காவில் நடைபெறும் உணவு உற்பத்தியில் சுமார் 90% உற்பத்தி செய்வது பெண் விவசாயிகளே. வரலாற்று ரீதியாக பெண்கள் மீது திணிக்கப்பட்ட குடும்பம் சார்ந்த வேலை பழுவை இன்னமும் அதிகரிக்கப் போகிறது காலநிலை மாற்றம் என ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. எனவே சுற்றுச்சூழலுக்கும் பெண்களுக்குமான உறவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என உணர்ந்து பெண்களின் செயல்பாடுகளுக்கு மதிப்பளித்து சுற்றுச்சூழல் மேம்பட துணை புரிவோம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரம் காலை 7 மணி. நாம் இணையும் இந்நிகழ்ச்சி வணக்கம் பரணி. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பல தகவல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்களோட பாதையில் உங்கள் பயணத்தை நிறுத்தாமல் போங்க. பயணத்துக்கான உங்கள் முயற்சியையும் ஒருபோதும் நிறுத்தாதீங்க. வேகம் முக்கியமே கிடையாது, உங்களுடைய நிலையான வெற்றி தான் முக்கியம். உங்கள் பாதையில் உங்கள் பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: வணக்கம். என்னை தொழில் பயிற்றுனர் என்று சொன்னீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நான் தொழில் ஆலோசகராகவும் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவனாகவும் இருக்கிறேன். இப்போது நம்முடைய தொழிலை மூலமாக பல கடன் திட்டங்கள், கடனுதவி கொடுக்கிற நிறுவனங்களை பற்றி எல்லாம் மத்திய மாநில அரசு நிறுவனங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று CGTMSE, அதாவது சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி அறக்கட்டளை, இப்படி ஒரு ட்ரஸ்ட மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. எதுக்கு தொடங்கியிருக்காங்கன்னா, இந்த பேர்லயே கடனுதவி கொடுக்கிறாங்க, நேரடியா பணம் கொடுக்கறது இல்ல. இந்தியா முழுவதும் பல கோடி தொழில் முனைவோர், வணிகம் செய்ய விரும்புறவங்க, ஏதாவது உற்பத்தி செய்ய விரும்புறவங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல. 1 பவுன் நகை கூட வீட்டுல இருக்காது, 1 சென்ட் இடம் கூட வைத்திருக்க மாட்டாங்க, ஒரு வாகனம் வச்சிருக்க மாட்டாங்க. எதுவும் கணவன் மனைவி எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க, அவங்க எப்படி செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? 10 லட்சம் லோன் வேணும்னா 8 லட்சத்துக்கு சொத்து கொடுன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல தொழில் முனைவோரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த நிறுவனம், சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி அறக்கட்டளை, அவங்களுடைய படிப்பு, வயது, அவங்க என்ன தொழில் பண்ணியிருக்காங்க, என்ன சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் பரிசீலனை பண்ணி இவர்களுக்குரிய

அந்த பிணையத்தை, அந்த ஜாமீனை சிப்பி நிறுவனம் மூலமாக வங்கிக்கு கொடுப்பாங்க. அவர் 7 வருஷம் கட்டினா கட்டணும், 4.5 வருஷம் கட்டி மீதி கட்ட முடியல அப்படின்னு ஆகி போச்சுன்னா அந்த பணத்தை சிப்பி கொடுத்துரும், இன்சூர் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் மூலமாக இது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை போல் அந்த கடனுதவியை கொடுத்துருவாங்க. அப்ப இப்படிப்பட்ட கடனுதவிக்கு அந்த பிணையம் கொடுக்க முடியாத ஏழை எளிய சிறு தொழில் நடுத்தர தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இதுக்கு முந்தையே பண்ணியிருக்கவங்களுக்கு, வங்கிகள் அரசு சாரா சிறு நிதி நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணி கடன் உதவி பெற்று தர்றாங்க. இது இந்த நிதி நிறுவனம் வந்து அந்த பிணையத்தை கொடுக்கறதுனால வீடு நிலம் சொத்து போன்ற 3வது நபர் ஜாமீன் எதுவும் கொடுக்க தேவையில்லை, 10 கோடி வரைக்கும் கடன் உத்தரவாதம் பெறலாம். இவர்களுக்கு பெண்கள் குறிப்பாக எஸ்சி எஸ்டி இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு 85% வரை, அவருக்கு 10 லட்சம் தேவை தொழிலுக்குன்னா 8,50,000 வரை கடன் கொடுக்குறாங்க. சுய உதவி குழுக்கள், ட்ரைனிங் சென்டர்கள், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட், இப்படிப்பட்ட ட்ரைனிங் சென்டர்களுக்கும் இதுல இருந்து கடன் வழங்கப்படுகிறது. இது முழு விவரத்தை சொல்ல நேரம் இல்லாத காரணத்தால் WWW CGTMSE அந்த நிறுவனத்துடைய பேரே CGTMSE.in. அதே போல் WWW சிப்பி, சிப்பியை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, சிறு தொழில் டெவலப்மெண்ட் பேங்க், அதனுடைய SIDBA சிப்பி.in என்ற வலைதளத்தை பார்த்தாலும் திட்டம் தெரியும். நிறைய பேருக்கு இந்த திட்டம் தெரிவதில்லை, வங்கி மேலாளர்களுக்கு கூட தெரிவதில்லை. சில வங்கிகளில் போய் கடன் கேட்ட உடனே இந்த திட்டத்தில் விண்ணப்பிங்க, நாங்கள் உடனே கொடுத்துட்றோம், உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லைன்றீங்க, நல்ல திட்டம் வச்சிருக்கீங்க, பிஇ படிச்சிருக்கீங்க, நல்ல 5 வருஷம் அனுபவம் இருக்கு என்று அவர்களே இந்த திட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்துக்கிட்டா இன்னும் நிறைய பேர் செக்யூரிட்டி கொடுக்க முடியாத ஏழை எளிய மக்கள், சுயஉதவி குழு பெண்கள் சுயஉதவி கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடனை பெரிய கடன்களை வாங்கி முன்னேறலாம். அதே போல இன்று வந்து ஐடிபிஐ சிப்பியை பற்றி சொன்னேன். ஐடிபிஐ என்பது எல்ஐசி நிறுவனம் ஏராளமான வருமானத்தோடு கடந்த 50 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்பர் 1 நிறுவனமா இருக்கு, அது அரசு நிறுவனம்ன்றதுனால எல்லாம் முதலீடு செய்யறாங்க. எனவே அந்த நிறுவனம் இப்ப தமிழ்நாடு அரசு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓகனிருந்து தர்மபுரி ஒரு ஓகனை திட்டம் பண்ண போறாங்க. முதல் வேலையா 5 கோடியை கொடுக்கும், ரோடு போடணுமோ அதுக்கு கொடுக்கும் கடன். அப்படி அந்த எல்ஐசி நிறுவனம் ஒரு வங்கியை தொடங்கலாமே, நமக்கு நிறைய வருமானம் வருது என்று தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் ஐடிபிஐ. இங்க பார்த்திருப்பீங்க, அங்கங்க ஐடிபிஐ சாதாரண நிதி நிறுவனமா தொடங்கப்பட்டது. இன்று எங்கு பார்த்தாலும் அவருடைய கிளைகள், எங்கு பார்த்தாலும் ஐடிபிஐ ஏடிஎம் நீங்க பாப்பீங்க. அப்ப இப்படி ஒரு வங்கியாக தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 5 லட்சம் வரை தனிநபருக்கு கடன் வீட்டு நகை அடமான முக்கியமா 5 நிமிடத்துல கடன் உதவிவாங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு, வேளாண்மை விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு சொத்து அடமான கடன், மித்ரா ஸ்டாண்ட் அப் போன்ற மத்திய அரசனுடைய கடவுளுக்கு, ஐடிபிஐ சஞ்சீவினி என்று டாக்டர்களுக்கு MBBS தாங்க ஒரு மருத்துவமனை ஒரு ஸ்கேன் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டாக்டருக்கு அந்த சஞ்சீவினி ஐடிபிஐ சஞ்சீவினி திட்டத்தில் கடவுள் கொடுக்குறாங்க. இப்படி பல வகையான கடவுளிகளை எம் அகாய் அப்படின்னு ஒரு கடவுள், இதுக்கு உடனடியாக பிணையம் இல்லாமல் கடவுளாங்க. வங்கி வங்கியிலுடைய அனைத்து வசதிகளும் டெபாசிட் பண்ணலாம், பணத்துக்கு போனால் கட்டலாம், ஏடிஎம் இப்படி அனைத்து வங்கி சேவைகளையும் இது வழங்குது. பயிர்கடன்கள், பண்ணை கருவிகள், ஒரு டிராக்டர் வாங்கணும், ஒரு JCP வாங்கணும், இதுபோல் பண்ணை கருவிகள் எது வாங்கணும், அறுவடை கருவி வாங்கணும் அதற்கும், அப்புறம் அக்ரி கிளினிக் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மாவட்டத்தில எல்லாம் நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு. ஏன்னா முந்தி பூச்சி மருந்து கடை தனியாக இருக்கும், உரக்கடை தனியாக இருக்கும், இந்த ஸ்ப்ரேயர் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் டிராக்டர் வாடகை விடுறது வேற இடத்துல இருக்கும். இப்போ மத்திய அரசு அருமையான இந்த அக்ரி கிளினிக் திட்டத்தை உருவாக்கி அங்கேயே எல்லாமே கிடைக்கும், வாடகைக்கு விடுவாங்க, ஸ்ப்ரேயர் வாங்கிக்கலாம், ட்ரோன் வாடகைக்கு எடுத்துக்கலாம், மருந்து அடிக்கிறதுக்கு மருந்து வாங்கலாம், அது தேவையான உரங்கள் வாங்கலாம், ஆலோசனை சொல்லலாம், ஆலோசனை சொல்லு கேட்க அவங்களுக்கு BSc அக்ரி படிச்சிருப்பாங்க.

ஒரு ஆலோசகராக இருந்து இந்த அக்ரி கிளினிக்ல ஒரு டாக்டர் போல விவசாய டாக்டராக செயல்படுற நிறுவனம் தான் அக்ரி கிளினிக். அப்படி அக்ரி கிளினிக் வைப்பதற்கு நம்முடைய ஐடிபிஐ வங்கி கடனுதவி கொடுத்தது. இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள 1800-2009-4324 அதே போல 9220800 இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்க இலவசமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த ரெண்டாவது சொன்ன நம்பர்ல நீங்க அழைத்தால் அங்கிருந்தே உங்களை அழைத்து உங்களுக்கு அனைத்து விவரங்களும் சொல்லுவாங்க. கஸ்டமர் கேர் .idbi.coin அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். www.idbi.co.in இதுலயும் எல்லா விவரங்களையும் அறியலாம். இது வந்து வங்கி சேவைகளை மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, சிறு தொழில்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு தங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கல்வி கடன், ஒரு திடீர்னு கிராமப்புறங்களில் இயந்திரங்கள், ஒரு ஆட்டோமொபைல், லாரி வாங்கணும், அதற்குரிய கடன் என்று பல்வேறு கடன் திட்டங்களை வைத்து அள்ளி கொடுக்கக்கூடிய நம்முடைய முற்றிலும் இந்திய அரசுக்கு சொந்தமான

0: www.go.in இதுலயே எல்லா உரங்களையும் அறியலாம். இது வந்து வங்கி சேவைகளை மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, சிறுதொழில்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு தங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கல்வி கடன், ஒரு திடீர்னு கிராமப்புறங்களில் இயந்திரங்கள், ஒரு ஆட்டோமொபைல், லாரி வாங்கணும், அதற்குரிய கடன் என்று பல்வேறு கடன் திட்டங்களை வைத்து அள்ளி கொடுக்கக்கூடிய நம்முடைய முற்றிலும் இந்திய அரசுக்கு சொந்தமான ஐடிபிஐ வங்கியை நமது நாட்டில் இருக்கிற விவசாயிகள், கல்வி கடன் பெற விரும்புவோர், சிறுதொழில் கடன் பெற விரும்புவோர், அப்படி எல்லோரும் கடன் பெற்று முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார், நன்றி. சிறு குறு நடுத்தர தொழிலுக்கான கடன் உதவியாக இருக்கட்டும், சிற்பி திட்டமாக இருக்கட்டும், முத்ரா கடன் உதவின்னு நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். பயிர்களுக்கு தேவையான பயிர்க்கடன், அக்ரி கிளினிக் திட்டம் குறித்து விரிவான தகவல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட அந்த தொலைபேசி எண் 9220080000 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூட கடன் உதவிகள் குறித்த பல தகவல்களை கேட்கலாம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலை எங்க கூட பகிர்ந்துகிட்டதற்காக நன்றி. நேர்லை நேரம் காலை 7:09 விளம்பரத்தினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்

0: நேர்லே நம்மளுடைய ஆகாஷ்வாணியில் உங்களுடைய நிறுவனங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு விரும்புகிறீங்களா? அப்போது இப்போவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விவரங்களை தொலைபேசி மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி எண் சொல்கிறேன், 044-249-8648-648 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லை நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 044-249-8648-648.
1: வணக்கம் ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதார

0: தரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. ஃபின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே ஃபின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 500,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்கும்.

இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த இரண்டு நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் காலை 7:25. பொன் வேலுமயில் அவர்கள் உரை வழங்க இருக்கும் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நெல்லை ஆகாசவாணி பண்பலை நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். தொல்காப்பியர் காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டை தமிழர்கள் வாழ்வில் காதல், களவு காதல் என்பது ஒரு பண்பாடாகவே நிலை பெற்றிருந்தது. காதல் வயப்பட்ட ஆண் பெண் இருவரும் மாறுபாடின்றி திருமணம் செய்து கொண்டு இல்லறம் கண்டார்கள். காலம் செல்ல செல்ல இந்த களவு வாழ்க்கை நெறியிலே பிறழ்ச்சி தோன்றியிருக்க வேண்டும். களவில் ஈடுபட்ட இளைஞர் சிலர் அக்களவு வெளிப்பட்டபின் நான் இவளை அறிந்ததில்லை என்று பேசுதல், காதல் மனம் கொண்டவளை கைவிடுதல் போன்ற பொய்யும் வலுவும் தோன்றியிருக்க வேண்டும். இதனை முடிவுக்கு கொண்டு வர அப்போதைய பெரியோர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆராய்ந்து பெரியோர் ஊரார் முன்னிலையிலே நடைபெறும் கரணம் என்னும் திருமணச் சடங்கை நடைமுறைப்படுத்தினர் என்கிறார் தொல்காப்பியர். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது தொல்காப்பியம் கற்பியல் நாலாம் சூத்திரமாகும். ஆனால் நாம் நேற்று கண்ட காதலர்கள் அப்பழுக்கில்லாத உண்மை காதலர்கள். தலைவியை ஊரார் பழிதூற்றலில் இருந்து விடுவித்து அவளது தனிமை துயர் நீக்க பெற்றோர் சுற்றத்தாரோடு தலைவி

0: மனம் பேசி முடிக்க தலைவியின் இல்லம் நோக்கி வருகிறான் தலைவன். இப்படி மனம் பேசும் நிகழ்ச்சியை புலவர் கோவூர் கிழார் ஒரு அற்புதமான ஓரங்க நாடகமாக வடித்து காட்டும் சொல்லோவியம்தான் நற்றிரை 393 பாடல். நாம் இந்த பெண் பார்க்கும் படலத்திலே கலந்து கொள்வோமே. தலைவியும் தோழியும் வீட்டிலே இருக்கிறார்கள். தலைமகன் மனம் பேசி வருதலை அறிந்த தோழி தலைவியை நெருங்கி மகிழ்ந்து கூறுவதாக பாடல் அமைகிறது. முதலில் தலைவனின் மலைநாட்டின் வளம், அங்கு வாழும் காணவர்கள், அவர்கள் அன்றாட வாழ்க்கை முறை பற்றி பேசுகிறாள் தலைவி. பாடலுக்குள் செல்வோம். நெடுங்களை நிவந்த நீள்படு சிலம்பின் நீண்ட மூங்கில் உயர்ந்த நிழல் மிக்க மலைச்சாரல், அந்த மூங்கில் மர நிழலிலே கடுஞ்சூல் வயப்பிடி கன்று ஈன்று உயங்க, நிறைமாத சூழினை உடைய வலிய பெண் யானை அப்போதுதான் கன்றையின்றி வருந்தை நிற்கிறது. பாலார் பசும்புனிறு தீரிய களி சிறந்து பாலா வேளம், பால்மடி சுரந்ததாலும் சற்று முன்னரே கன்று ஈன்றதனால் வந்த பசிநோய் அதை துன்புறுத்துகிறது. அத்துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று அதன் இணையான வலிமைமிக்க ஆண்யானை மகிழ்ச்சியுடன் சென்று காணவர்கள் பயிரிட்ட வணர் குரல் கவர்தலின் காணவன் எரிந்த கடுஞ்செலல் நெகிழி வளைந்த திணைக்கதிர்களை அந்த யானை கொய்து கொண்டு போவதைக் கண்டு யானையை விரட்ட தீக்கொல்லிகளை வேகமாக யானையை நோக்கி வீசுகிறார்கள் காணவர்கள். அது எப்படி போகிறது? வேய்வையில் அடுக்கம் சுடர மின்னி அந்த கொல்லிகள் மூங்கில் நிரம்பிய மலைப்பக்கமெங்கும் நெருப்புப் போர்களை சிந்து கொண்டு போகின்றன. நிலை கிளர் மின்னில் தோன்றும் அந்த எரிகொல்லிகள் வானத்தில் இருந்து பெயர்ந்து நிலத்திலே வீழ்கின்ற எரிக்கற்களை போன்று விளங்கி மறைகின்றன. அப்படிப்பட்ட நாடன் நம் காதலர், மலைநாட்டினராகிய நம் காதலர் இரவின் வருவும் இடும்பை நாம் உய, இரவிலே வந்து நம்மை சந்திக்க வருதலாகிய நம் துன்பத்திலிருந்து நாம் நீங்குவதற்காக புதுவர் ஆகிய வரவும் நின் வதுவை நான் ஒடுக்கமும் காணுங்கால் புதியவராய் வரும் நம் காதலர் வருகையையும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கும் நம் திருமணத்தை எண்ணி நீ நாணி ஒடுங்கியிருக்கும் ஒடுக்கத்தையும் நம் உறவினர்கள் கண்டு உன் மனக்கருத்தையும் மனத்திலே கொண்டு வரைய வந்த வாய்மைக்கு ஏற்ப நம் காதலர் நமக்கு தந்த வாய்மொழியை மெய்யாக்கி தன் குலப்பெரியோரை துணை கொண்டு வரைவதற்கு மனம் செய்வதற்கு வந்திருப்பதை மதித்து நமர் கொடை நேர்ந்தனர் ஆயின், நம் சுற்றத்தார் மகட்கொடைக்கு அதாவது பெண் கொடுக்க உடன்படுவாராயின் அவருடன் நேர்வார்கொல். நம் சுற்றத்தார்கள் நம் காதலனையும் அவர் சுற்றத்தாரையும் மதித்து வரவேற்று அவர்களிடம் மகிழ்ந்து திருமணம் பேசுவார்களா என்ற ஐயவினாவோடு தோழி பேசி முடிக்கிறாள். அப்படி பேசினால் நம் திருமணம் உறுதி செய்யப்படும் என்பது தோழி தலைவியின் கருத்து. இப்படியாக தோழியும் தலைவியும் உரையாடி கொண்டிருக்கையில் அவர்கள் விருப்பம் போல் இருவிட்டாரும் மகிழ்வுடன் கலந்து பேசி திருமணத்தை உறுதி செய்கிறார்கள். அத்திருமணம் நாளை 13/6/2026 என்று காலை 7:25 ஆகாசவாணி பண்புலை நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது. ஒரு அற்புதமான தமிழ் பண்பாட்டில் நடைபெறும் சங்ககால திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி தமிழ் உண்டு தமிழ் அமுது உண்டு மகிழ்மாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தமிழே அமுதே நிகழ்ச்சியில் உரை வழங்கினார் பொன் வேலுமையில் அவர்கள். தொடர்ந்து நாம் கேட்கலாம் செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் குரலில்.

0: நேரம் காலை 7:37. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். இதை வழங்க இருக்கின்ற சிவகலையிலிருந்து கே.கே. தாமஸ் அவர்கள் பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் காலை வணக்கம். நெல்லை பண்பலை 102.6 வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி

மார்னிங் டு எவ்ரிபடி. சில நாட்களாக நாம் ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சி நாம் நடத்தி வலம் வந்து வருகிறோம். அதை நேயர்கள் எல்லாரும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். அதாவது ஆங்கிலம் அறிவோம், ஆங்கிலம் அறிவோம், ஆங்கிலம் தெரிவோம். நன்றாக ஆங்கிலம் பேசுவது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. முதலில் ஆங்கிலம் அறிவோம் பற்றி சின்ன சிறு ஒரு சின்ன முன்னுரை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்தை முதலால் நன்றாக வாசிக்க வேண்டும், ரீடிங். அடுத்தபடியாக ஆங்கிலம் சிலர் எங்கேயாவது வானொலி தொலைக்காட்சிகளில் கேட்க வேண்டும், லிசனிங். அதாவது பாருங்க, நம்ம நேயர்களுக்கு இங்கிலீஷ்லயே லிசனர், நம்ம வந்து லிசன் பண்றோமா, அப்புறம் அதை லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ஸ்பீக்கிங். அதாவது ஆங்கிலத்துல பேசி பழகணும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவங்க நமக்கெல்லாம் வந்து ஒண்ணுமா, எங்க நம்ம தேர்வுக்காக கிடையாது, தேர்வு அது வேற. மாணவர்கள் ஆங்கிலம் தெளிவாக சரியாக படிக்க வேண்டும், எழுத வேண்டும், அது பிழை இல்லாமல் எழுத வேண்டும், அது வேற. அதாவது ஆங்கிலத்தை முடிந்த அளவு நமக்கு ஒரு கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புக்காக ஆங்கிலத்தை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றும் நான் டுடேஸ் வேர்ட்ஸ், டுடேஸ் நியூ வேர்ட்ஸ், இன்று இன்றைய புதிய வார்த்தைகள் என்று ஒரு இரண்டு அல்லது நான்கு வார்த்தைகள் சொல்லலாம் இருக்கிறேன். முதல் வார்த்தை கன்ஃபியூஸ், கன்ஃபியூஸ். அதாவது குழப்பமாக இருக்கிறது, அதாவது கன்ஃபியூஸா இருக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, ஏய்ப்பா என்ன குழப்பாண்டப்பா, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, அதான் CONFIUSE, கன்ஃபியூஸ். அடுத்தபடியாக கான்பிடன்ஸ், கான்பிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை, அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்பெல்லிங், CONFI அவனை பற்றி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அதாவது முதல்ல கன்ஃபியூஸ், டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, அது மாதிரி. அடுத்தபடியாக கான்பிடன்ஸ். மூன்றாவதாக நாம் காலை உணவு சாப்பிடுகிறோம் அல்லவா, பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்த விதத்தை பார்க்கலாம் என்று நான் நினைத்தேன். அதாவது பிரேக் ஃபாஸ்ட், அதில் பிரேக் என்றால் உடை தகர்த்தல் அல்லது உடைத்தல், ஃபாஸ்ட் என்றால் உண்ணாவிரதம் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது. நாம் இரவு முழுவதும் நாம் உண்ணாவிரதத்தை தவிர்ப்பது காலை உணவு, அதுதான் அதற்கு பிரேக் ஃபாஸ்ட் என்று வந்திருக்கிறது. அதுபோல குட் பை என்ற ஒரு வார்த்தையிலும் ஒரு சுவாரஸ்யம் இருப்பதாக நான் தெரிகிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு காலத்தில் அந்த காலத்தில் குட் பை என்ற வார்த்தை பின்னாக்கள் தான் வந்ததாக கூறுகிறார்கள். God be with thee, அதாவது God கடவுள் உன்னுடன் இருக்கிறார். ஈ என்றால் யூ என்று ஒரு அர்த்தம் உண்டு. அது தொடர்ந்து பேசப்பட்டு பின்னால் குட்பை என்று சென்று வருகிறேன். அதாவது கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி வாழ்த்தி விட்டது, கடைசியில் குட்பை என்று ஆகிவிட்டது. ஆக இந்த நியூ வேர்ட்ஸ் நாளையும் நாம் நன்றாக கான்பிடன்ஸ், கன்ஃபியூஸ், அடுத்தபடியாக பிரேக்ஃபாஸ்ட், குட்பை, இந்த வார்த்தைகளை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். இன்றும் நான் சில சிறிய சிறிய வரிகள், ஒரு நாலு ஐந்து வரிகள் திருநெல்வேலியை பற்றியே சொல்லலாம் என்று இருக்கிறேன். திருநெல்வேலி வந்து நமக்கு நெல்லை மாநகர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று புகழ் வந்த ஒரு நகரம். அதை பற்றி ஒரு நாலு அல்லது ஐந்து வரிகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். திருநெல்வேலி இஸ் அன் ஏன்சியன்ட் அண்ட் எ ஹிஸ்டாரிக்கல் டவுன் இன் தமிழ்நாடு. திருநெல்வேலி இஸ் அன் ஏன்சியன்ட், பழமையான. அது திருநெல்வேலியானது தமிழ்நாட்டில் பழமையான ஒரு வரலாற்று புகழ் மிகுந்த ஒரு நகரம். அதில் வந்து நான் ஹிஸ்டாரிக்கல், ஏன்சியன்ட் என்றால் பழமையான, அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளலாம் என்று நேயர்கள் என்பதற்காக தான் ஏன்சியன்ட் என்ற வார்த்தையை சொன்னேன். அடுத்தபடியாக இட் இஸ் லொக்கேட்டட், அது இருக்கிறது, இட் இஸ் லொக்கேட்டட் on the banks of beautiful Tambaravarni river. இதுல பேங்க் உடனே நாம் வேற எதுவும் நினைக்க வேண்டாம். பேங்க்ஸ் தான் கரையை வந்து பேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது அது தாமிரபரணியின் கரையில், அழகிய தாமிரபரணியின் கரையில் இருக்கிறது. வேற நான் பாருங்க, திருநெல்வேலி தான் எனக்கு ரெண்டு இது ஞாபகத்துல வந்தது, அது சொல்ல போறேன். திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் பேண்ட் நெலையப்பா டெம்பிள். திருநெல்வேலி எதற்கு ரொம்ப புகழ், திருநெல்வேலினாலே ரெண்டு கட்டாயம் எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் வரும், நெல்லையப்பா டெம்பிள் முதல்ல ஞாபகத்தில் வரும். திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிராண்ட் நெல்லையப்பா டெம்பிள். திருநெல்வேலி நெல்லையப்பா கோயிலினுடைய ஒரு பிரம்மாண்டமான நெல்லையப்பா கோயில்.

0: அவர்களுக்கு அது புகழ் வாய்ந்தது. ஃபேமஸ் என்ற ஒரு வார்த்தை புகழ் வாய்ந்தது என்ற வார்த்தை தெரிவதற்காக இதை நான் இந்த வரியை நான் உருவாக்கினேன். இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் டெலிஷியஸ் திருநெல்வேலி ஹல்வா, பாத்தீங்களா? இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார், அது மேலும் இன்னொன்னுக்கும் நம்ம புகழ் வாய்ந்தது திருநெல்வேலி. திருநெல்வேலி இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் திருநெல்வேலி ஹல்வா, டெலிசியஸ். டெலிசியஸ்னா சுவை மிகுந்த. நான் ஏற்கனவே முதல் நாளே சொன்னேன், நியூ வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது. அதனால இது டெலிசியஸ், அதாவது சிறப்பு, இந்த சுவை மிகுந்த திருநெல்வேலி அல்வாவுக்கும் அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. கடைசியாக, த பீப்புள் ஆஃப் திருநெல்வேலி லீவ் ஹாப்பிலி அண்ட் எ பீஸ்ஃபுல் லைஃப். அதாவது திருநெல்வேலி மக்கள் மகிழ்ச்சியாகவும் சமாதானத்துடன் வசிக்கிறார்கள். கடைசியாக, டுடேஸ் ப்ராவர்ஸ், ஸ்டார்ம் பிஃபோர் ஸ்டார்ம், புயலுக்கு முன் அமைதி. ஸ்டார்ம் சிஏஎல்எம், ஸ்டார்ம் பிஃபோர் ஸ்டார்ம், புயலுக்கு முன் அமைதி. அடுத்தபடியாக இன்னொரு ப்ராவர், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாக என்றும் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆங்கில கருத்துக்களை நமக்குடன் பகிர்ந்தார் சிவகலையிலிருந்து கே.கே. தாமஸ் அவர்கள். நேரம் காலை 7:44. தொடர்ந்து கேட்கலாம் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: தொடர்ந்து நாம் கேட்கலாம் இன்றைய தினம். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த குழந்தைகளின் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. இந்த நாள் நமக்காக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நடத்திட்டு வராங்க. குழந்தை பருவம் அப்படின்றது கல்வி கற்கவும் நல்ல விளையாடவும் கனவுகளை வளர்க்கவும் வேண்டிய ஒரு காலம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் குறைஞ்சிட்டாலும் இப்போவும் சில இடங்களில் குடும்ப வறுமை காரணமாக குழந்தை தொழிலாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு குழந்தையோட கையில் புத்தகங்களுக்கு பதிலாக கருவிகள் இருந்தால் அந்த குழந்தையோட மனநலமும் உடல் நலமும் நிச்சயம் பாதிக்கும். குழந்தைங்க கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆரோக்கியமாக வளருவாங்க. குழந்தைங்க தான் நாட்டோட எதிர்காலம். அவங்களோடக்கு நம்ம தரமான கல்வி, பாதுகாப்பான ஒரு சூழல், திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே கொடுத்தா சிறப்பான சமுதாயம் எதிர்காலத்தில் உருவாகும். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க அரசாங்கம் மட்டும் இல்லை, சமூகமும் பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு காசோ பணமோ விலை உயர்ந்த பொருட்களோ கிடையாது, கல்வி. தரமான கல்வியை இன்றைக்கி நாம் கொடுத்தா பிற்காலத்தில் தன்னோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போவாங்க. அதனால் குழந்தைகளை படிக்க ஊக்கப்படுத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இலவச கல்வியை பயன்படுத்தி உங்கள் குழந்தைய முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போங்க. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க உதவிடுங்க. 7:50 தொடர்ந்து நம் கேட்கலாம் பாடல் கனா திரைப்படத்திலிருந்து.

நெல்லை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 52 ரூபாய், கத்திரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பூசணிக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், தேங்காய் 49 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 62 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய், சோயாபீன்ஸ் 170 ரூபாய், பச்சை பட்டாணி 190 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சிறுகிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல்: எலுமிச்சை 45 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்காய் 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி, கோழிக்கோடு, நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நேர்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நேர்லே, நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நம்மளுடைய நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு படுகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது வழக்கென்று வந்தால் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதும் ஏற்பாடு ஆவணம் என்பதும் ஒரே முறைதான். செட்டில்மெண்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதை தமிழிலே செட்டில்மெண்ட் என்று எழுதுவார்கள். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரியணும். செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தனக்கு சொந்தமான சொத்தை யாராவது ஒருவருக்கு அதை தானமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்தான் இந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் அப்படிங்கிறது. தான பத்திரத்திற்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் உண்டு. அந்த சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும்போதே தனது வாழ்நாளில் தனது சொத்தை வேறு யாருக்காவது கைமாற்றி கொடுப்பதுக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம்னு சொல்லக்கூடியது. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு முறை எழுதி பதிந்து விட்டால் அதை அவ்வளவு எளிதாக ரத்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி. ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா கிஃப்டை ரத்து பண்ண முடியாது. அதுபோல் இது ஒரு கிஃப்ட் டீடு மாதிரியானது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில சட்ட விதிகளின்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து எதற்காக ரத்து செய்கிறோம்? இப்போ நாம் வந்து ஒரு கிரயம் எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு மறுபயனாக எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவரிடமிருந்து ஒரு பணத்தை பெறுவார். இது வந்து கிரயத்தில். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து மறுபயனுக்கு பதிலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக என் வாழ்நாளிலேயே உனக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த வாசகங்கள் தான் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய மறுபயன். அப்போ அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து ஒரு வாஞ்சையுடன், உண்மையான அன்புடன், உண்மையிலேயே இது செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுபவர் வந்து அவர் மட்டும் அந்த ஆவணத்தில் கையெழுத்து செய்தால் போதும். யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுகிறோமோ அவங்க கையெழுத்து போடுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமாக, அன்பின் வெளிப்பாடாக அந்த சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டல் பண்ணி ஏதோ ஒரு இதை வச்சு மிரட்டி அவரை விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்க முடிந்தால் அதை ரத்து செய்யலாம். அதே மாதிரி ஏமாற்று வேலையாக, மோசடியாக ஒரு சொத்தின் விவரங்களை மறைத்து அல்லது தவறான தகவல்களை கூறி ஏமாற்றி ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் அதனை ரத்து செய்ய முடியும். அதே மாதிரி வயதானவர்கள் அல்லது உடல்நலம் குன்றியவர்களுடைய அவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்றிருந்து அதன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருந்தால், சில செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து ஏதாவது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை வந்து சொத்தை பெற்றவர் அந்த யாருக்கு பேரில் செட்டில்மெண்ட் எழுதுகிறமோ அவர் வந்து அந்த நிறைவேற்றத்தை அந்த செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த வாசகங்களுக்கு எதிராக, அந்த நிபந்தனைக்கு எதிராக மீறப்பட்டிருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம். இதை பற்றி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 பிரிவு 23 வந்து இதை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு மூத்த குடிமகன் அப்படிங்கிறது 60 மேற்பட்டவர், தனது வாரிசுக்கோ அல்லது வேறு நபருக்கோ அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து பின்னாளில் அவர்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதியவரை பராமரிக்க தவறினால் அந்த மூத்த குடிமகன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் RDOன்னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய் மனு அளித்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யலாம். அதே மாதிரி சொத்துரிமை மாற்று சட்டம்

82 பிரிவு 126. இந்த பிரிவின்படி ஒரு கொடை அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது ரத்து செய்யலாம்னு அதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அப்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது நிபந்தனை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆவணம் ரத்தாகும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ரத்து செய்யலாம். அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது. இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும்? தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. பார்த்துக்கிடுங்க, இந்த ஆவணத்தை சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக

முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது. இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும்? தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. பார்த்துக்கிடுங்க, இந்த ஆவணத்தை சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் தகுந்த ஆதாரங்களுடன் சிவில் நீதிமன்றத்தை நாடி இந்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரலாம். ஆர்டிஓ நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் பார்த்தீங்கன்னா முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வருவதாக இருந்தால் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, நேரடியாக ஆர்டிஓவிடமே கொடுத்து மனு அளிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் பராமரிப்பு நிபந்தனை இருந்தாலோ அல்லது ஆவணமே மோசடி என்று மிரட்டல் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தாலோ மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 8:30 நிமிடம். நிகழ்ச்சியில் நடத்ததாக வேதமும் நாதம் உரை வழங்க வராங்க சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.
1: ஆரம்ப பாடமாகிய சரளி வரிசைகளை நாம் அபியாசம் செய்யும் பொழுதோ பாடும் பொழுதோ பியானோ ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகளின் துணை கொண்டு இந்த சுரஸ்தானங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பியானோவில் மேற்கத்திய இசையில் இந்த சுரஸ்தானங்களை எழுத்துக்களின் குறியீடுகளால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மேற்கத்திய இசை மரபின்படி சி டி இ எஃப் ஜி ஏ பி. இந்திய இசையில் இந்த சுரங்களை எழுத்துக்களில் குறியீடுகளை அடையாளப்படுத்தும் பொழுது சி சி சார்பு, டி டி சார்பு, இ எஃப் எஃப் சார்பு, ஜி ஜி சார்பு, ஏ ஏ சார்பு, பி. இந்த 12 சுரங்களும் ஹார்மோனியத்தில் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்மோனியத்தில் இந்த சுரஸ்தானங்களை புரிந்து கொள்வதற்கு 8 கட்டைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 கட்டையின் இடையில் நடுப்பகுதியில் கருப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 8 சுரங்கள் வெள்ளை நிறத்திலும் 5 சுரங்கள் கருப்பு நிறத்திலும் ஹார்மோனியத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8ஐயும் அந்த 5ஐயும் நாம் கூட்டிக்கொள்ளும் பொழுது மொத்தம் 12 சுரங்கள் வரும். இந்த 8 என்பது 8வதாக வரக்கூடிய சுரம் சஜ்ஜமம், அதாவது மேல் சஜ்ஜமம். இதனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் முதலில் பாடுகின்ற இந்த சஜ்ஜமத்தை நாம் உசத்தி பாட வேண்டும். ஒலியின் அளவை கூட்டி பாடும் பொழுது இந்த சுரத்தினுடைய ஸ்தானம்தான் நமக்கு புரிய வரும். ஹார்மோனியத்தில் இந்த 8 கட்டையில் நாம் முதலில் பாடுகின்ற சஜ்ஜமம், அதாவது இந்த ஹார்மோனியத்தில் தொடக்கமாக உள்ள சுரத்தை நாம் பாடும்போது 1 கட்ட அளவு என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பாடுகின்ற இந்த சுரத்தை சுருதி என்கிறோம், அதாவது ஆதார சஜ்ஜம் என்கிறோம். இதனை நாம் முறையாக புரிந்து கொள்வதற்கு, அதாவது

0: சி என்றால் ஒரு கட்ட சுருதி என்பார்கள். சி சார்பு என்றால் ஒன்றரை கட்டை சுருதி என்பார்கள். டி என்றால் இரண்டு கட்டை சுருதி. டி சார்பு இரண்டரை கட்டை சுருதி. இ மூன்று கட்டை சுருதி. எஃப் நான்கு கட்டை சுருதி. எஃப் சார்பு நாலரை கட்டை சுருதி. ஜி ஐந்து கட்டை சுருதி. ஜி சார்பு ஐந்தரை கட்டை சுருதி. ஏ ஆறு கட்டை சுருதி. ஏ சார்பு ஆறரை கட்டை சுருதி. பி ஏழு கட்டை சுருதி. இந்த சுரங்களைத்தான் நம் பேச்சு வழக்கில் கட்டை என்று சொல்கிறோம். இந்த சுரங்களின் ஸ்தானத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த ஹார்மோனியத்தை பயன்படுத்தினால்தான் நம்மால் சுரங்களை புரிந்து கொள்ள முடியும். ஹார்மோனியத்தின் துணையை கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய இந்த சரளிகளை நாம் பயிற்சி செய்யும் பொழுது சுரஸ்தானத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சிக்காக நமக்கு கீதங்கள், சுரஜதிகள், வர்ணங்கள் இயற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீதங்கள், சுரஜதிகள், வர்ணங்கள் என்ன ராகத்தில் அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த சுரஸ்தானங்களை வைத்து கொண்டுதான் பாட முடியும். அப்படி பாடும் பொழுது நாம் ராகத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
1: ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நம்மளுடைய வேதமும் நாதமும் பகுதியில் நமக்காக கர்நாடக சங்கீதம் பற்றியும் நமக்காக ஸ்வரங்கள், சுருதிகள், தாளங்கள் பற்றியும் ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து சக்திவேல் சார் அவர்கள். பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

நேரம் காலை 8:39. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-98-6458. மறுபடியும் சொல்கிறேன், 044-249-98-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, agnchn1@gmail.com.

0: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா மன்னா, எங்கே இருக்கிறீர்கள்?
1: அட, மரத்தின் அடியில் ரோபோ. மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோவுக்கு இந்த தோட்டத்தில் என்ன வேலை?
0: ரோபோ, நீ இங்கே தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
2: நான் மன்னருக்கு பழங்களை மேலே அனுப்பிக் கொண்டிருக்கிறேன்.
0: என்ன, மேலே அனுப்புகிறாயா?
2: எஸ் பாஸ், இந்த மரத்தின் மேலே தான் மன்னர் அமர்ந்திருக்கிறார்.
3: துரோகி காட்டி கொடுத்து விட்டது. ரோபோ, உன்னை
0: மன்னா மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
3: என்ன சொல்லி சமாளிப்பது? மந்திரியாரே, இங்கிருந்து பார்த்தால் எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு படையெடுத்து வருவதை எளிதில் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் சரியாக இருக்கிறது என்று சேனாதிபதியார் கூறினார். அதனால் தான் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: வியூ பாயிண்டா? அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். விழா தொடங்கும் நேரம் நெருங்கி விட்டது, மறந்து விட்டீர்களா? இன்றைய முகாமிற்கு தாங்கள் தானே தலைமை தாங்க வேண்டும்.
3: என்ன முகாம், நான் மறந்து விட்டேனே.
0: இரத்த தான முகாமிற்கு தாங்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று விஐபி ஆக தங்களை அழைத்திருந்தார்களே, மறந்து விட்டீர்களா?
3: மந்திரியாரே, ரத்தத்தை கண்ட எனக்கு பயம். உமக்கு அது தெரியாதா? தெரிந்து கொண்டே என்னை வம்புக்கு இழுப்பது.
0: ஓஹோ, அதுதான் விஷயமா? அது சரி, போர்க்களத்தில் கூட ஒரு துளி ரத்தம் சிந்தியதில்லை நமது மன்னர். பின்னர் ரத்த தானம் என்றால் பயம் வராதா?
3: சிரிக்காதீர் மந்திரியாரி, ஒரு கொசுவுக்கு கூட நான் ஒரு துளி ரத்தத்தை தானம் செய்ததில்லை. நான் போய் ரத்த தானம் செய்வதா? நெவர்.
0: மன்னா, ரத்த தானம் செய்வதால் தங்களுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும் என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தால் தாங்கள் இப்படி பேச மாட்டீர்கள்.
3: என்ன கூறுகிறீர்? ரத்த தானம் செய்வதால் மற்றவர்களுக்கு தானே பலன் கிடைக்கும், எனக்கு என்ன பலன் கிடைக்கும்?
0: மன்னா, மனிதர்கள் பசியால் உயிரிழக்காமல் காக்கும் அன்னதானம் எப்படி உயர்வானதோ, அதுபோல இறக்கும் தருவாயில் இருக்கும் மனித உயிர்களை காக்க செய்யும் ரத்த தானம் அந்த அன்னதானத்திற்கு இணையானது. ரத்த தானம் செய்த பிறகு நமது உடலில் ஓடும் ரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளிலும் புதிய செல்களின் உற்பத்தி மற்றும் பெருக்கத்தை உண்டாக்குகிறது. இது உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது.
3: இது நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது.
0: உரிய காலத்தில் இடைவெளிகளில் ரத்த தானம் அளித்து வருபவர்களுக்கு அவர்கள் உடலில் தொடர்ந்து புது செல்களின் உற்பத்தி தூண்டப்படுவதால் செல்களில் மரபணு பிறழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து புற்றுநோய் ஏற்படாமல் காக்கிறது.
3: ரத்த தானம் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுகிறதா? இது புதியதாக இருக்கிறதே மந்திரியாரே.
0: ஹீமோக்ரோமைட்டோசிஸ் குறைபாடு வருவதில்லை, உடல் பருமன் குறையும், கல்லீரல் நலம் பெறும்.
3: ரத்த தானம் செய்வதில் இத்தனை நலன்களா?
0: ஆமன்னா, ரத்த தானம் செய்பவர்கள் தாங்கள் அதுவரை நேரில் காணாத பல மனிதர்களின் உயிர்களை காப்பாற்றும் மிகப்பெரும் பேறு பெறுகின்றனர். இவருக்கு

0: உங்களால் ஒரு மனித உயிரை காப்பாற்ற முடிந்தது என்பதை அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளும் போது கிடைக்கும் மன மகிழ்ச்சி மற்றும் திருப்தி நிலையை இந்த உலகில் எத்தகைய செல்வங்களும் தர இயலாது.
1: உண்மைதான் மந்திரியாரே, அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நானும் பெற வேண்டும்.
0: அதற்கு முதலில் தாங்கள் மரத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும்.
1: மந்திரியாரே, ஏதோ ஒரு வேகத்தில் அவசரப்பட்டு மரத்தில் ஏறிவிட்டேன். இப்போது எப்படி இறங்குவது என்று தெரியவில்லை. ஒன்று செய்யுங்கள், ஒரு வலையை விரித்து பிடியுங்கள், நான் அதை பத்திரமாக குதித்து விடுகிறேன். எப்படி எனது ராஜதந்திரம்?
0: ஐயோ ஐயோ, பணியாளர்களே, அந்த எதிரியை பிடிக்கும் வலையை கொண்டு வந்து விரித்து பிடியுங்கள். மன்னர் அதில் குதித்து தொலையட்டும்.
1: என்ன கூறினீர், என்ன கூறினீர்?
0: கேட்டுவிட்டதா? மன்னருக்கு பாம்பு காது. பத்திரமாக குதியுங்கள் என்று கூறினேன் மன்னா. சபா, இந்த மன்னரை ரத்த தானம் செய்ய வைப்பதற்குள் நமக்கு ரத்தமே உறைந்து விடும் போல் இருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு, ஓ காதல் கண்மணி, திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு விஞ்ஞானி இருந்தார், அவர் பெயர் ஹோ. இதுதான் அவர் பேரு. ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம். அதுக்காக அவர் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணார். இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது அவருக்கு முடியாத காரியமாகவே இருந்துகிட்டு வந்தது. அது என்ன அப்படிப்பட்ட அபூர்வமான ஊசி அப்படின்னு கேட்டால், அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தையல் எந்திரங்களில் உபயோகப்படுதுல அந்த ஊசி தான். அதில் அவருக்கு நீண்ட காலமாக ஈடுபாடு இருந்தது. அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு, ஆனால் அது பிடிபடாமலே போயிட்டு இருந்தது. அதில் அவருக்கு நீண்ட காலமாக பிடிபடாமல் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஊசியின் கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி சேர்க்கறது, மற்ற ஒரு பாகம் வந்து எந்திரத்தின் உள்ள போயிடுது. ஆகையினால் அந்த பகுதியில் சாதாரண மற்ற ஊசியில் செய்யறது மாதிரி நூலை நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் வந்து யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியின் வடிவமைப்பு அவருக்கு புலப்படல. ராத்திரி பகல அதே ஞாபகமா இருந்தார். இந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தூக்கத்தில் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு என்ன தெரியுமா? அந்த கனவுல ஒரு மலை சாதியினர் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவரை கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு விடுறாங்க. அந்த மலைவாழ் மக்களின் தலைவன் ஒருத்தங்க வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ள நீ தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கலன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அவன் போட்ட உத்தரவு. இது கனவுல நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் மலை சாதியினர் அவரை சுத்தி சுத்தி வந்து பயங்கரமா முழிச்சுக்கிட்டு நடனம் ஆடுறாங்க. தன்னை சுற்றி ஆடிக்கிட்டு வர்ற அவங்கள ரொம்ப பயத்தோட இவர் கவனிக்கிறார். நேரம் ஆக ஆக தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கிறத அவர் உணர்றார். ரொம்பவும் நெருக்கடியான ஒரு நிலைமை. தன்னை சுத்தி ஆடுறவங்களை கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேரா குத்துறது மாதிரி கொண்டுட்டு வராங்க. அவரு இதை கவனிக்கிறார். பார்த்துட்டு அந்த ஆயுதத்தின் கூரான முனைய கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்குள்ள பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாவது. இதைத்தானே நாம இவ்வளவு காலமும் தேடிட்டு இருந்தோம். கூரான முனையில ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமா நூலை செலுத்தி மறுமுனையை எந்திரத்துல வச்சுள்ளாமே

0: தையல் இயந்திரத்துக்கான ஊசி தயார் அப்படின்னு நினைச்சுட்டார். பாருங்க, இந்த நேரத்துல திடீர்னு தூக்கம் கலையுது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏட்டுல இதை குறிச்சு வச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடிச்சார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது சாத்தியம்தான். விழிச்சுக்கிட்டு இருக்கிற போது நமக்கு ஏற்படுகிற சில பிரச்சனைகளுக்கு கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்கள கூட சில பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கும் பொழுதும் அந்த செயல் நம் நினைவுல ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம நல்லா யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமா செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு செயல் வடிவம் கிடைச்சது. மனிதனுடைய உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. தூக்கத்தை ஆக்கப்பூர்வ உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கறத பத்தி எல்லாம் இப்ப நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பயிற்சிகள் கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தூக்கம் தானே அப்படின்னு யாரும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒருத்தருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டாங்க, ஏங்க உங்க தூக்கத்துல நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. ஓ தெரியுதே என்னார். எப்படின்னு கேட்டாங்க. இப்ப எல்லாம் முன்னேற்றம் தெரியுது. ஏன்னா முன்னாடி எல்லாம் தூக்கத்துல ஒரு 10 அடி தூரம் தான் நடப்பேன், இப்ப 40 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன். இது ஒரு முன்னேற்றம் தானே அப்படின்னாரா. அதனால வந்து முன்னேற்றம் எது அப்படிங்கிறது வேற விஷயம். கனவு காணுங்கள், நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நல்ல கனவு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவர்கள் கனவு காணுங்கள் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அதை புரிஞ்சு நடந்துகிட்டா வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேயர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக இருக்கிற இந்த நேரத்தில் சூடா ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். சூடா குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் காலையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடலுக்கும் சரி, மனசுக்கும் சரி, நம்மளுடைய வேலைகளுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த காலை நேர சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 9:30 அந்த சாப்பாடை சாப்பிடல அப்படின்னா அந்த நாளில் நமக்கு உற்சாகமும் அந்த எனர்ஜியும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம் காலை உணவின் முக்கியத்துவம் பற்றி. நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் இங்கே பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், மற்றும் ஒரு முறை நிகழ்ச்சியில் பேசிக்கலாம். நமக்கு அடுத்ததாவதாக யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலீல் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நாகர்கோவில் இருந்து கலீல் ரஹ்மான் சார் பேசுறீங்க. நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில.
2: ஆமா, காலை உணவின் மகத்துவம் உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் அதாவது இந்த இரவெல்லாம் ஓய்வு எடுத்துட்டு காலையில வெறுமைத்து வேலை பார்க்க கூடாது.
0: ஆமா சார், கண்டிப்பா.
2: உணவு சாப்பிட்டா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும், மூளை வளர்ச்சி பெறுமா. நிறைய பேர் காலை உணவை தவிர்த்துறாங்க, அது உடலுக்கு ஆரோக்கிய தராது, மாறாக உடலுக்கு கேடுதான் விளைவிக்கும். அதனால நம்ம பொதுமக்களாகிய நாம காலை உணவை தவிர்க்காம இருந்து காலை உணவை சாப்பிட்டதுமானா உடல் ஆரோக்கியமாகவும் உள்ளமும் இனிமையா அன்றைய முடிவு ஒரு உற்சாகமா வேலை பார்த்தாங்கன்னு வாய்ப்பளித்த நெல்லறை என்பது நன்றியமா.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்க பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: காலை உணவு கண்டிப்பா எடுக்கணுமா. அதுவும் போக என்னன்னா எங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு காலை உணவு ரொம்ப முக்கியம். அதாவது காலை உணவு முக்கியம்னாலும் கொஞ்சம் சத்தான உணவு இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உணவு சாப்பிட்டு போகணும். ஏன்னா அந்த வெயிட்டுகள் தூக்கும் போது செய்யும் போது நம்ம லேசான புட்டுகள் சாப்பிட்டு போனோம்னா சீக்கிரம் தெரிஞ்சதும் ஒரு படபடப்பு வந்துடும். அதனால நல்ல ஒரு சத்தான உணவுகளை காலையில சாப்பிட்டு போனா அவங்களுக்கு அந்த எனர்ஜி மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அந்த குறைஞ்சும் போது நம்ம மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா காலை உணவு நல்லபடியா சாப்பிடணுமா, இல்லைன்னா உடம்பு கெட்டு போகும். ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப பேர் காலை உணவு தவிர்த்துறாங்க, தவிர்க்க கூடாது. என்னத்தையாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் அந்த வேலைக்கு போகணும். இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா அவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்றவங்க சாப்பிட்டே ஆகணுங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா காலை உணவின் முக்கியத்துவம் பத்தி. வணக்கம்
1: மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன். பேசல, ஏன் லைன் கட் பண்றீங்க மேம்?
0: நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து குற்றாலத்தில் இருந்தால் மாதிரி இருக்குவதற்கு நன்றி சொல்லி உங்களோட உரையாட வந்திருக்கோம்மா.
0: சொல்லுங்க சார், உங்களோட பேர் சொல்லுங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேலன்மா.
0: சிங்காரவேலன் சார் சொல்லுங்க.
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: ஏமா, காலை உணவு வந்து எங்களை போல விவசாயிகளுக்கு முக்கியத்துவம்
0: தான்.
4: நாங்கள் எப்படின்னா எப்படியும் 3 மணி நேரம் மம்பி புட்டி வேலை பார்த்து காலையில் பயிர் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போவோம். ஆரம்பத்தில் அதை சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப புத்துணர்வு கொடுக்கும்.
0: சரி,
4: அது இன்னும் வரைக்கும் நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். போமோ சில இப்ப ஊடகங்கள்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் சிறு பயிர பத்தி நலந்தான நிகழ்ச்சியெல்லாம் அழகா சொல்றீங்க. அது போல எல்லாரும் பின்பற்றினால் நீங்க ஆரோக்கியமா வாழலாம் என்பதுதான் என்னுடைய கருத்துமா.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. காலை நேர உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த நாளுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த வாழ்வுக்குமான ஒரு மையப்புள்ளி. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து யார் யார் எங்கேருந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலான டிஷ் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த பாட்டில் வருதா அப்படின்னு யோசிச்சுட்டே கேட்டுகிட்டே நினைஞ்சிருங்க. வாகை

0: உணவு கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க, மனசுலயும் வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மன அழுத்தம் வருதுக்கு இந்த சுகர் எல்லாமே வருதுக்கு முக்கிய காரணமே வந்து இதுதான்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: காலை உணவு எடுத்துட்டாங்கன்னாக்கி இந்த மருத்துவருக்கு ஆகக்கூடிய செலவு
2: நிகழ்ச்சியில
1: அடுத்ததாவதா யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேக்கிறதுக்கு முன்னாடி, காலையில சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சுவை நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த நாளுக்கு தேவையான அத்தனை எனர்ஜியும் அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்பாட்டிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு, நம்ம உடலை வந்து பேணி பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: அன்பு தோழி அவர்கள்
1: சார் சொல்லுங்க சார்.
2: ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் நலம் நல மரியாதை
1: சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில சொல்லுங்க.
2: அதாவது காலை இது ரொம்ப அவசியம். பாத்தீங்கன்னா நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா இருந்துட்டு காலை உணவை வந்து தவிர்த்துக்கிட்டு இருப்பேன், அது வந்து என்னன்னா சோர்வுகளை ஏற்படும். அதே மாதிரி காலையில வந்து ராஜ சாப்பாடா இருக்கணும், மதியம் மந்திரி சாப்பாடா இருக்கணும், இரவு நேரம் வந்து ஒரு பிச்சைக்கார எப்படி சாப்பிடலாம், இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து காலையில அதிக உணவு எடுக்கிறதுல இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு காலை உணவை ஆரோக்கியமான உணவா எடுத்தாங்கன்னா அந்த உடம்பு.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்ததாவது யாரங்கிருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க? விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு பேசலாம்.

0: 9:13 நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பாளையங்குட்டையிலிருந்து காமராஜ்.
0: பாளையங்குட்டையிலிருந்து காமராஜ் சார், சொல்லுங்க, காலை உணவின் முக்கியத்துவம்.
1: காலை உணவின் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நம்ம காலையில ஏதாவது உணவு சாப்பிடாம இருக்க கூடாது. நான் கண்டிப்பா இன்னைக்கு காலையில சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம முந்தின நாள் நம்ம சாப்பிடறது வந்து ஏழியரா சாப்பிட்டு நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறோம், அப்ப வயிறு வந்து எம்டியா தான் இருக்கும். காலையில கண்டிப்பா சாப்பிடணும். இந்த வேலை பழுதுனால நிறைய பேர் சாப்பிடாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப உடல் நிலம் சரியில்லாம வர்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான். கண்டிப்பா

0: 9:20 நேயர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா, வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியோளம் டாக்டர் எம்ஏ இளவன் பேசுறேன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: ஆமா, காலை உணவு தவிர்க்க முடியாத உணவு, முடிஞ்ச அளவுக்கு அந்த 8 மணி சொல்றோம் நாங்க மெடிக்கல்ல, ஆனா வேலையை பொறுத்த ஒரு 9:10 நீங்களா கூட சாப்பிடாம தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிலையில் மாறுமா? இருந்தாலும் அந்த காலை உணவு மேல பல நோய் ஆகி இந்த கோளாறுகள்லாம் வருமா? 11 வருஷம் காலையும் மதியம் சாப்பிட்டு
0: சார், காலை உணவின் முக்கியத்துவம் பத்தி சொல்லக்கூடிய நீங்களே இப்படி காலையில சாப்பிடாம இருக்கலாமா?
1: என்ன காரணம்னாங்கம்மா, கால் வந்து நடந்துட்டுங்கம்மா, என் மனைவிக்கு அந்த பெட்பேனை வச்சு அந்த கறிவேப்பிலாம் தொடக்கூடாது, செய்யக்கூடாதுங்களா? அப்ப அந்த உணவு என்ன பாட்டினேம்மா, அது வேற ஒண்ணும் இல்லாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி என்னுடைய சுயநலத்துக்காக உணவு என்ன பாட்டிருக்கேம்மா. ஆனா அனைவரும் காலை உணவு சாப்பிட்டு நலமுடன் இருக்க வாழ்த்து. நன்றி வணக்கம்.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததாவது வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பொதுவாக காலை உணவு அப்படிங்கறத தவிர்க்கறதுனால உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம், கடம்போடு வாழ்வு ஸ்ரீ நல்லபெருமாள்.
0: நல்லபெருமாள் சார் சொல்லுங்க.
2: காலை உணவின் முக்கியத்துவம். காலை உணவு வந்து நைட்டு வந்து நாம அதிகமா சாப்பிடாம நிதானமா சாப்பிட்டு படுத்து தூங்கிருப்போம். காலையில வந்து வெறுமையா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு குறைஞ்சது ஒரு கொஞ்சம் உணவா சாப்பிடணும். ஒரு 2 இட்லி இல்ல 2 தோசை ஏதாவது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. அதனால காலை உணவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பா. எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல உணவுகள் காலையில சாப்பிடணும். இதுதான் காலை உணவின் முக்கியத்துவம். அதுதான் உடல் நலத்தை நல்ல பாதுகாக்கவும் செய்யும்.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? மாராந்தில இருந்து. தட்சிணி சொல்லுங்க.
3: காலை உணவு கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நம்மளுக்கு காலையில வேலை பார்க்க முடியும். நீண்ட ஒரு போல இருக்கும்.
0: நன்றி. சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒன்னொன்னு ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஊருக்கு போகும்போது கண்டிப்பா அந்த சாப்பாடை தவிர்க்காம, அதாவது அதை சாப்பிடாமலோ இல்ல அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வராமலோ இருக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம அந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்காரவங்க அங்க உள்ள ஸ்பெஷலா நமக்கு கொடுப்பாங்க. இது காலம் காலமா இருக்கிற ஒண்ணு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத சொல்ற பாட்டை இப்ப கேட்கலாம்.

9:28 நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில காலை உணவின் முக்கியத்துவம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நேர்களும் காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு டேஸ்டா இருந்தா எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்பப்போ, அதாவது எப்பப்போ சாப்பிடணும்னு இருக்கோ அப்பப்போதான் சாப்பிடணும். எப்போ வேணாலும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் அது போகும். ஸோ உணர்வை தவிர்க்கிறதும் ஆபத்து, அதே சமயத்தில்

0: உணவை வந்து அதிகமாக சாப்பிட்றதும் ஆபத்து. காலை உணவின் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள் 0462-2526-1132 மற்றும் 0462-2526-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்னும் நினைத்தால் சிறப்பு வரக்கூடிய, சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நினச்ச அளவில் நான் சிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும், அதை பகிர்ந்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா. வணக்கம், யாரங்கன்னு பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், வாழ்க வளர்ந்த.
0: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: சேரிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி அம்மா சொல்லுங்க.
1: உணவின் முக்கியத்துவம் வந்து உணவு சத்துக்கள் நிறைந்த சிறுதானியம் இல்ல புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும்
0: காலையில.
1: ஆமா, சரியான நேரத்தில் அளவான முறையில் எடுத்துக்கொள்ளும் போது
0: கண்டிப்பா
1: நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும். இது நடந்தான இதுலயே நான் கேட்டிருக்கேன், கேட்டு எழுதி வச்சிருக்கேன், அதனால
0: சொல்றேன். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பொதுவா நம்ம என்னென்ன சாப்பிடணும், ஒவ்வொரு நாளைக்கும் அந்த சாப்பாடு டெய்லி இட்லியே சாப்பிட்டுருக்கேன், டெய்லி உப்புமாவே சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஓய்வு, அதாவது வீட்டில் இருக்கோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வர மாதிரி சாப்பிட்லாம், வெளியில் வேலைக்கு போகிறோம் இல்லை தொலை தூரத்துக்கு போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு தானே தவிர, நம்ம வந்து அதை தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கூட சிலர் கரெக்டாக சாப்பாட்டில் புறக்கணிக்காமல் இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாப்பாடு எந்த அளவுக்கு மருந்தாகுது அப்படிங்கிறத ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க, சீடன் படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

மிக்சியில் அரைக்காம அந்த அமில அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காவை உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா, காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: 9:35 நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு காலை உணவின் முக்கியத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வேலையை தொடங்கும் போதோ இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி நம்மளுடைய எண்ணங்களும் சரி தெளிவாக இருக்கும். அதே இது நம்ம காலையில் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா உடம்புல பலம் இழந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாமலும் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமலும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட என்ன விஷயம் நம்ம கன்வே பண்ண வந்தோமோ அது இல்லாமலும் போகும். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரம் உணவு தான். ஸோ அந்த உணவை சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் எடுத்துக்கும் போது மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு தொடரலாம்.
1: கம் கம் கை நாட்டு
2: என்னங்க எஜமா திட்டுங்க,
1: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
2: அட அதான் நான் பார்த்தேன்,
1: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
2: தெரிஞ்சு போச்சுன்னா
1: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒன்பது மணி 41 நிமிஷத்துல ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில யாரும் இங்க பேச காத்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
3: தேனியில இருந்து நீதிமோகன்.
2: நீதிமோகன் சார் சொல்லுங்க.
3: மருந்து மாதிரி காலையில சாப்பாடு சாப்பிடல, என்ன அப்புறம் மருந்து சாப்பிட வேண்டியது?
2: சூப்பர், ஒரு வரியில சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்களே. என்ன சொல்லணுமோ அதை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே.
3: புத்துணர்ச்சி, தெம்பு, கிறுகிறுப்பு, இது எதுவுமே வராம இருக்கும். அடுத்தவங்க மேல டென்ஷன் பண்ண முடியாது. காலை சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளவு புத்துணர்ச்சி நினைக்கும்.
2: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்து தாவதா, வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, விஜய கலை, வணக்கம். திருநெல்வேலி புதுப்பேட்டையில இருந்து சண்முகாமாரி.
2: புதுப்பேட்டை சண்முகாமாரி முத்து சொல்லுங்க.
4: ஆமா, அதாவது வந்து சாப்பாடு வந்து என்னைய பொறுத்தவரை என்னன்னா மைண்ட் செட் வந்து ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். அந்த மூளைக்கு வந்து எப்படி உடம்புக்கு ஃபுல்லாவே வேலை கொடுக்குது அந்த மூளைதான். அந்த மூளைக்கு வந்து சத்தான ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மூணு டைமும் கண்டிப்பா சாப்பிடுவேன் மேடம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தான ஆகாரம் சாப்பிடுறேனா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். என்ன கிடைக்கும் அதை சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறேன்.
2: சரி, வெஜிடேரியன்லயே நிறைய சத்தான இதெல்லாம் இருக்கு.
4: ஆனா அது வந்து நான் தேடி பிடிச்சி ரொம்ப அதை ரெடி பண்ணி அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். இருக்குதே சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். சத்தான ஆகாரம் கண்டிப்பா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
2: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரங்க இருந்து கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் குளஞ்சிநாதன் வாரியங்காவல்.
2: என்ன சார்?
5: குளஞ்சிநாதன் வாரியங்காவல்
2: சொல்லுங்க சார்.
5: காலை உணவுன்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே இட்லி ஆயிடுச்சு பொருளாதாரம். அது என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போய் ஆலோசனை பண்ணாமலே இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா பழையது கூட விற்பனைக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குங்கள,
2: நீ தண்ணி,
5: பொய்யான தகவல் கூட நிறைய பேர் பரப்புறாங்களா, சுகர் வரும் சுகர். அது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை சாப்பிடலாங்கிறாங்க. அதனால அந்த பழைய சோறு இருக்கு பாருங்க, அதை நைட்டு ஊற வைத்து அந்த தண்ணிய குடிச்சாலே போதும் என்று சொல்றாங்க. காலை உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஒரு குளிர்ச்சி, அவ்வளவு ஒரு உடம்புக்கு ஏற்ற ஒரு உணவு அந்த பழையது என்பது. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தானிய பொருள் சாப்பிடுங்க, அந்த சாப்பாடு சாப்பிடுங்க.
2: அதனால
5: நாங்கெல்லாம் இப்ப கிராமப்புறத்துல இருக்கிறவங்க
2: தான்
5: அதிகமா பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இப்ப நாங்களே காசு கொடுத்து அந்த சம்பா இந்த சம்பான்னு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால முன்னெச்சரிக்கையாவே எல்லாருமே இந்த தானிய ஐட்டங்களை சாப்பிட்டு கால உணவுகளை கவலை இல்லாமல் சாப்பிட்டு நோயை போக்குவோம் என்பது குழந்தைகளுக்கு வாய்ப்பு. நன்றிமா.
2: நன்றி, நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் காலை நேர உணவின் முக்கியத்துவம் பற்றி. காலை நேர உணவு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நேரத்துலேயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளதாக இருந்தால் தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? யாரு? சொல்லுங்க. சரி அம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம காலை நேர உணவின் முக்கியத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். காலையில சாப்பிடணும்னு சொல்றீங்க?
1: ஆமா, கண்டிப்பா காலையில சாப்பிடணும். ஏதாவது உப்புமா, ஏதாவது

0: சாப்பிட்டோம் காலையில்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்மளுடைய உணவை பொறுத்து தான் நம்மளுடைய உணர்வும் அமைது அப்படிங்கிறதுனால இந்த சாப்பாட்டில் அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: 9:55 நேயர்கள் இணைந்திருப்பது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சோரங்கல்ல இருந்து முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
1: சிறந்த தலைப்பு வாழ்த்து, காலை உணவின் மகத்துவம். உண்மையை சொல்ல போனா, இரவு முழுவதும் நாம அழகா தூங்கிக்கிட்டு காலை உடனே தூச்சி புத்தடங்க அணிஞ்சுக்கிட்டு அழகா காலை உணவு சாப்பிடும் போது உண்மையிலே உடற்பயிற்சி ஒரு எழுச்சியும் கண்டிப்பா வந்துடும். அந்த காலை எடுத்த உணவு வந்து காலைல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பப்போ சில சமயங்கள்ல டீ பதி சாப்பிடலாம் சாப்பிடறதுல உண்மையிலேயே பெரிய சுறுசுறுப்பா இருக்கு. அந்த சிறப்பு சிறுசுறுப்பு காலை உணவுல தான் அடங்கி இருக்கு. வேற எந்த உணவு இல்லை என்று என்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்களை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாருமே காலை உணவின் முக்கியத்துவம் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அடுத்த மணி தொழில்களை அழகாக்குது அப்படிங்கறதோட காலை உணவை எந்த காரணத்துக்காகவும் தவிர்க்கவே செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு பாடலோட நிறைவு பெறுது இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து உங்களுடைய விருப்பப்பட்ட பாடல்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கப்பல் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கிடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லை காலை 10:03 ஆகுது. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணையிறோம். உங்களுடைய மனத்துக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462251 3 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு நேர்களே இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளும் நம்ம பாடலுக்கு இடையிடையே கேட்போம் இல்லையா. இன்றைக்கும் சூப்பரான கேள்விகள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசியிருக்கக்கூடிய முதலாவது நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மேடம், கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு மேடம்.
1: சூப்பர்.

0: பாட்டு கேட்டுருவோம் சரிங்களா?
1: ஆ சரிங்க மேடம்,
0: நன்றி
1: நன்றி
0: மா
1: மேடம்,
0: நிகழ்ச்சியில்
1: நன்றி.
0: இணைந்ததற்கு. நம்ம வந்து நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்வியெலாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். முதல் கேள்வியை கேட்கட்டா எப்படி? நம்ம நிகழ்ச்சியில் முதல் கேள்வி, ஜிகே கேள்வி என்னென்னா, இந்தியாவின் நிலவு பூமி அப்படின்னு எதை அழைக்கிறோம்? நம்ம இந்தியாவுக்குள்ளே மூணு லேண்ட் இருக்குது. ஆமாங்க, நீங்கள் கேட்டது கரெக்டு தான். நிலா மாதிரியே ஒரு இடம் நம்ம இந்தியாவில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பதில் தெரியும் அப்படின்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462-2256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு.

0: நேர்லேயே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10 மணி 8 நிமிடம் ஆகுது, நம்ம கூட பேச இருக்கும் நேர் யாரு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பாத்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க? வாத்தி படத்துல இருந்து பாடல் கேட்டுடலாம். ஜிக கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? ஆப்ஷன் சொல்லவா? லடாக்கா, ராஜஸ்தானா? ராஜஸ்தான் இல்ல, சரியா லடாக்ல தான் இருக்குது. நன்றிமா நிகழ்ச்சியில முயற்சி பண்ணதுக்கு. இந்தியாவின் நிலவு பூமி அதாவது மூன் லேண்ட் இன் இந்தியா அப்படின்னா அது வந்து ராஜஸ்தான்ல தான் இருக்கு, லமோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஒரு பகுதி நிலவோட மேற்பரப்பு மாதிரியே இருக்குமா, நிலால எப்படி கரடு முரடா அந்த இடம்.

இருக்குது, பள்ள மேடு இதெல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம இந்தியாவில் லடாக் பகுதியில் இருக்குது. லமியூரு அப்படின்ற இடம் தான் அது. கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 11,000 அடி உயரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த லேக் பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேயே அதாவது இதை பார்க்கணும் அப்படின்னு போனோம்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம சூப்பராக பார்த்துட்டே வந்துடலாம். ரொம்பவே பழமையான, அதாவது 11ஆம் நூற்றாண்டு காலத்து பௌத்த மடாலயம் ஒன்று இங்கே இருக்குது. முன்ன காலத்தில் ஒரு பெரிய ஏரியா இருந்துச்சா இந்த இடம். இந்த ஏரிக்கரையில் நின்று ஒருத்தர் செஞ்ச பிரார்த்தனையால் நீரெல்லாம் வற்றி போய் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகள் இப்படி சொல்லுது. நீங்களும் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா முதலே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே குளிர் பிரதேசமாக இருக்கும். நம்ம சரியான நேரத்தில் போகிறது திட்டமிடல் ரொம்பவே முக்கியம். இந்தியாவின் மூன்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா லடாக்கில் இருக்குது. லமியூரு அப்படின்றதான் அந்த இடத்தோட பேர். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, நடனம் ஆடும் மான், ஆமாம் டான்ஸிங் டீர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷாங்காய் மான் வந்து நம்ம இந்தியாவில் வசிக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி. இந்தியாவின் மூன்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா லடாக்கில் இருக்குது. லமியூரு அப்படின்றதான் அந்த இடத்தோட பேர். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, நடனம் ஆடும் மான், ஆமாம் டான்ஸிங் டீர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷாங்காய் மான் வந்து நம்ம இந்தியாவில் வசிக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி. நடனம் ஆடும் மானான ஷாங்காய் மான் இந்தியாவில் எங்கே இருக்குது கேட்டுட்டு வாங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, வாத்தி படத்துலேருந்து.

0: பாடலை கேட்டுடலாம். ஜிகே கேள்விக்குள்ளே போகுமா?
1: ஆ, போகலாம் மேடம்.
0: நடனம் ஆடும் மான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷாங்காய் மான் இந்தியாவில் எங்கே வசிக்குது? ஆப்ஷன் சொல்கிறேன் ரெண்டு. ஒன்று மணிப்பூர்,
1: சொல்லுங்க.
0: இன்னொன்று குஜராத்.
1: குஜராத், மணிப்பூர்.
0: ஆமாம்.
1: குஜராத்
0: குஜராத் இல்ல, மணிப்பூர் தான் சரியான பதில். ஆமா, சரிங்களா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த அரிய வகை மான் ஷாங்காய், சரிங்களா, இது மணிப்பூர் மாநிலத்தோட லோக்டாக் அப்படின்ற ஏரியில் வசிக்குது. இந்த ஏரியை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லட்டுமா? உலகத்திலேயே ஒரே மிதக்கும் ஏரி அப்படின்னு புகழப்படுற ஏரி இந்த லோக்டாக் ஏரி தான். இங்கே இருக்கிற தண்ணி மேலே உள்ளூர் மீனவர்கள் அவங்க வந்து பாரம்பரியமாக ஒரு வட்ட வடிவில் குடிசைகளை அமைச்சிருப்பாங்க. இந்த ஏரியில் மிதக்கிற பச்சை பசேல் புல்வெளிகள்லாம் இருக்குது. இது தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதில் மான்கள் ஓடுறப்போ அந்த தட்டு தடுமாறி பேலன்ஸ் பண்ணும் இல்லையா, அதை பார்க்குறதுக்கு நமக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே தோணும். இந்த ஷாங்காய் மான் இனம் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இருக்குது. இந்த மணிப்பூர் மாநிலத்தோடைய மாநில விலங்காகவும் இது தான் இருக்குது. சரி, நம்ம மாநிலத்தோடைய மாநில விலங்கு எது? கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதே தான், நீலகிரி வரையாடு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் ஜிகே கேள்விகளாக கேட்டிருப்போம். இப்போது அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? வாக்கிங் ஃபிஷ், ஃபிஷ்ஷு நடக்குமா? ஆமாங்க, நடக்கிற மீன் எங்கே இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த நடக்கிற மீன் அழைக்கப்படக்கூடிய இனம் எது? அதுதான் நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. வாக்கிங் ஃபிஷ், நடக்கும் மீன் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஆரம்பம் திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா பதில சரியா சொல்லிடுறாங்களா கேப்போம். நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
2: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு வந்து ஆரம்ப படத்துல இருந்து ஆரம்பமே அந்த ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
2: நிச்சயமா நம்ம

0: ஆட்டம் போட வைக்கிற அட்டகாசமான அடிப்பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்தோம் 10 மணி 20 நிமிடத்தில். வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற சுப்ரான பொது அறிவு கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்கிறாங்களான்றதை நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் சார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: வாரிசு படத்துலேருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே அந்த பாட்டு.
0: கண்டிப்பாக நம்ம பாடல் கேட்டுடலாம், ஜிகே கேள்விக்குள்ளே போகலாம் சரிங்களா? ஆ, வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒன்று கேட் ஃபிஷ், இன்னொன்று மட் ஸ்கீப்பர். முதல்ல சொன்னதா? அதா, சரி, சரியான பதிலும் அதுதான். நன்றி நன்றி. கேட் ஃபிஷ், அதாவது நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல கெளுத்தி மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மீன் இனத்தை சார்ந்தது தான் இந்த வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இன்னொன்று, இந்த ஃபிஷ்ஷோட துடுப்பை பயன்படுத்தி நிலத்தில் பாறையில் இதில் எல்லாமே ஊர்ந்து போகுமா? மீன் அப்படின்னாலே தண்ணியில் மட்டும்தான் வாழ முடியும், ஆனால் இந்த வகை கேட் ஃபிஷ்ஷுக்கு வந்து தோலுக்கு மேலே ஒரு சளி மாதிரியான ஒரு படலம் இருக்கும், அதுக்குள்ளே அது வந்து காற்றை நிரப்பி வச்சுக்கிடும். அது பை மாதிரி அது இருக்கிறதுனால வெளியில் வந்தாலும், அதாவது தரையில் வந்தாலும் அதால் நல்லாவே சுவாசிக்க முடியுமா? இதனால் தண்ணி இல்லாமல் பல மணி நேரம் கூட இந்த மீனால் உயிர் வாழ முடியுமா? கிளாரியாஸ் ட்ராஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அறிவியல் பெயர். நம்ம இந்தியாவிலையும் இந்த வகையான மீன்கள் எல்லாமே இருக்குது. கடுமையான உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த மீன்கள் வந்து நல்லா வாழக்கூடிய ஒரு தகவமைப்பை பெற்றிருக்கு. தண்ணி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதால் அந்த சில்னஸில் இருக்க முடியாது. உடனே அதை என்ன பண்ணும்? அடியில் போய் அந்த சேத்துக்குள்ளே, அந்த மண்ணுக்குள்ளே போய் தன்னை வந்து ஒழிச்சு வச்சுக்கிடுமா? அப்படி தான் அந்த குளிரெல்லாம் அதால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய தகவல்கள்லாம் நம்ம ஜிகே கேள்விகளாக கேட்க இருக்கிறோம். மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுப்ரான கேள்வி உங்களுக்காக காத்துட்ருக்குது. என்ன அப்படின்னா, கப்பலுக்கான பாலமாகவும் ரயிலுக்கான பாலமாகவும் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் எங்கே இருக்குது? சரிங்களா, இதான் நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. சரியான பதிலை சட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எனக்கும் தெரியும். உடனே கால் பண்ணுங்கள், 04-62-256-1133332 அப்படின்ற எனக்கு இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, வாரிசு திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களை நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். காலை 10:28 நிமிடத்துல விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேர் யாரு கேட்போம்? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் லீபுரம் பி பொன்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பண்ணையாரம் பத்து மணி படத்துல இருந்து உனக்காக பிறந்தி என்ன தொடங்க பாட்டு மேடம்.
0: சூரான பாட்டு நிச்சயமா நம்ம கேட்கலாம். ஜிகே கேள்விக்கு போவோமா? கப்பலுக்கான பாலமாகவும் ரயிலுக்கான பாலமாகவும் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் எங்கு அமைந்துள்ளது?
1: ராமேஸ்வரம் மேடம்.
0: ராமேஸ்வரம், சரியான பதில். நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு, சரியான பதில சொன்னதுக்கு. இந்தியாவுடைய முதல் கடல் பாலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தான் இந்த பாம்பன் பாலம். ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறியியல் அதிசயம் அப்படின்னு நம்ம இந்த சொல்லலாம். இந்த பாலம் வந்து இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கக்கூடிய ரயில் பாலம், செங்குத்தாக தூக்கி நிற்கக்கூடிய ரயில் பாலம் இதுதான். இதோட மைய பகுதிகள் வந்து கப்பல்கள் போகிறப்போ 22 மீட்டர் உயரம் வரைக்கும் செங்குத்தாக உயர்கிற வகையில் வடிவமைச்சு இருக்கிறாங்களாம். என்ன ஒரு அதிசயம் இல்லையா? 1914 கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாலத்துக்கு மாற்ற புதிய பாம்பன் பாலம் 2025 கட்டினாங்க. கடலுக்கு நடுவே ஒரு ரயில் பயணம், இதை பார்க்குறதுக்கு, அதை அப்படி கடலை ரசிச்சுட்டே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த ட்ரெயினில் போகலாம். நீங்கள் டூருக்கு எங்கேயும் போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வெஹிக்கிளை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் மண்டபம் டு ராமேஸ்வரம் அது வரைக்கும் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்கிற அந்த கடலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி கேட்டுருவோம். இந்தியாவின்

முதல் நீருக்கடியில் உள்ள ரயில் சேவை எங்குள்ளது? நம்ம இந்தியாவில் முதல்ல தண்ணிக்கடியில் போகிற மாதிரி ரயில் சேவை அமைச்சிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது? இதுதான் கேள்வி. பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பன்னையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை நினைவிற்கு ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncchn1@gmail.com. நேர்களை 10:36 நிமிடமாகுது. மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கும் நேர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மேலாரத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன் மேடம்.
1: காலை வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அயன் படத்துல இருந்து கலக்கற பகலா நீ, கலக்கற ககலா நீ, அந்த பாட்டு மேடம்.
1: கண்டிப்பா நம்ம கேப்போம்.
2: சரி மேடம்,
1: பொதுஅறிவு கேள்விக்கு போயிடலாம். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் உள்ள ரயில் சேவை எங்கே இருக்கிறது?
2: கொல்கத்தா.
1: கொல்கத்தா, கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: இது நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, அத கேட்க
1: நினைவுல வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார், மற்றும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கல்கத்தாவில் தான் இது இருக்குது. கல்கத்தாவில் பயணக்கூடிய ஹூக்ளி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுக்கு கீழே தான் இந்த ரயில் ஓடுது. ஆற்றுக்கு அடியில் ஒரு 520 மீட்டர் தூரத்தை இந்த ரயில் கடக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழத்தில் இந்த ரயில் இயக்கிறதுக்காக சுரங்கப்பாதை அமைச்சிருக்கிறாங்க. கடந்த 2024 ஆண்டில் தான் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டு இருக்குது. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆப்ஷனே தேவைப்படலை நம்ம நேருக்கு. என்ன அப்படின்னா, இது போல் மும்பையிலையும் ஒரு ரயில் சேவைக்காக பாலம் அமைச்சிட்ருக்கிறாங்க நீருக்கடியில். அது எங்கே அப்படின்னா, மும்பையிலேருந்து அகமதாபாத் போகிற புல்லட் ரயில், அந்த சேவைக்காக கடலுக்கு அடியில் சுரங்கம் அமைக்கிற பணி நடந்துட்டுருக்குது. நெல்லை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் உயரமான செங்கல் மினார் அது எங்கே இருக்குது? மினார், மினாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உலகத்திலேயே உயரமான செங்கலால் கட்டப்பட்ட மினார் எங்கே இருக்குது? இதுக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் அயன் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நேரில் 10:43 நிமிடம் ஆகுது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: லக்ஷ்மணன் சார், நீங்க கொஞ்சம் ரேடியோல இருந்து தள்ளி வந்து என்ன பேசுறீங்களா, எக்கோ ஆகுது. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க லக்ஷ்மணன் சார்? கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். பொது அறிவு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? ஆப்ஷன் சொல்லட்டுமா? உலகின் உயரமான செங்கல் மினார் எங்கே இருக்கிறது, இதான் கேள்வி. ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், ஒன்னு டெல்லி, இன்னொன்னு குஜராத்.
1: குஜராத்.
0: குஜராத் இல்ல, டெல்லியில இருக்கு. சரிங்களா? ஆமா. நன்றி நன்றி லக்ஷ்மணன். நமக்கு தெரியக்கூடிய, அதாவது டெல்லியில நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு இடம்னு இந்த இடத்த சொல்லலாம், அங்கதான் இருக்குது. உலகத்திலே உயரமான செங்கல் மினாரம் எது அப்படின்னா, நம்ம டெல்லி குதுப் மினார் தான். அதாவது மினார் அப்படின்னா உயரமான கோபுர அமைப்பு கொண்ட ஒரு தூண் அப்படின்னு சொல்றாங்க. குதுப் மினாரில் வந்து மொத்தம் 5 மாடிகள் இருக்குது. 73 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. இது வந்து

1993 உலக பாரம்பரிய இடம் அப்படின்னு இதை யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 379 சுருள் வடிவ படிகள் இருக்குதான். இந்த குதுப்பினார் செங்கல் அப்புறம் பளிங்கு கற்களால் கட்டியிருக்கிறாங்க. நம்ம கோவில்களுக்கு எப்படி கோபுரம் இருக்குமோ அது மாதிரி பள்ளிவாசல்களில் இந்த மினார் இருக்கும். பிரார்த்தனைக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழைப்பு மணியாக இந்த மினாரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்ததான ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது? உலக புகழ்பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது? இதுதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. இதுக்கு பதில் தெரியும்னா தவறாமல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதிலையும் சொல்லி உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு வச்சிங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது வசீகரா திரைப்படத்துலேருந்து.

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லை 10:52 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நீர் காத்துட்டு இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்
4: மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? கண்டிப்பா கேட்கலாம். எஸ்பிபி குரல்ல பாடல் கேட்டுருவோம். அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு போயிடுவோமா? உலக புகழ் பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது? சூப்பர் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. கேரளாவில் திருச்சூரில் தான் நடக்குது. திருச்சூர் பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவிழாவை. பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய திருவிழா இது. கொச்சி மன்னராக இருந்த சக்தன் தம்புரான் அப்படின்ற மன்னரால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட திருவிழா தான் இது. இங்கே திருச்சூரை சுற்றி இருக்கக்கூடிய 10 முக்கிய கோவில்களோட தெய்வங்களை அலங்கரித்த யானைகள் மூலமாக கொண்டு வருவாங்களாம். கூடவே இங்கே பாரம்பரிய இசை குழுக்களால் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய இசையையும் இசைப்பாங்களாம். இந்த செண்டா மேளம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே சூப்பராக இசைப்பாங்களாம் இந்த திருவிழா. அப்போது இங்கே நடக்கிற அந்த வான வேடிக்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குமா இந்த கேரளாவில். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் புகழ்பெற்ற யானை திருவிழா நடக்குது. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அசாமில். அசாமில் காசிரங்கா தேசிய பூங்காலையும் ஆசிய யானைகளுக்கான சிறப்பான திருவிழா நடக்குமா. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பிரம்மாண்டமாக அப்படி வண்ணமயமாக அலங்கரித்த யானைகள் வந்து 100 கணக்கில் இந்த திருவிழாவில் நம்ம பார்க்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த யானைகளுக்கு ஓட்டப்பந்தயம், கால்பந்து, நடனம் இந்த மாதிரியான பல போட்டிகள் நடத்துவாங்களாம். அசாம்லேயும் இந்த உலக புகழ்பெற்ற யானை திருவிழா நடைபெறுகிறது. நிலை நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம அண்ணாத்தா திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அது போல் சூப்பரான ஜிகே கேள்விக்கும் சரியான பதில்களை சொன்ன நேர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பல தகவல்களை ஜிகே கேள்வியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதே போல் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அடுத்ததாக குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். 3:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9443360794 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்கள் விருப்ப பாடலை உங்கள் ஊர் பெயரோட படத்தோடைய பெயரையும் போட்டு நீங்கள் தட்டி விடுங்க. நிகழ்ச்சி

கேட்டெல்லாம் நிறைவான பாடல் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து மணி திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி மூணு நிமிஷத்துல நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நமது நாட்டின் அடையாளமா விளங்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில இந்தியாவின் கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள்ல ஒன்றான உலக புகழ் பெற்ற பதோஹி கம்பளங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். நிகழ்ச்சியின் துவக்கமா கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரலில் ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடரலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இந்தியா தனது பாரம்பரிய கைவினை கலைகளால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருது. அந்த வகையில் உலக அளவில் புகழ்பெற்ற கைவினை

பொருட்களில் ஒன்றான பதோஹி கம்பளங்கள் முக்கியமான இடத்தை வகிக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதோஹி நகரம் இந்தியாவின் கம்பள நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கு தயாரிக்கக்கூடிய கம்பளங்கள் அழகிய வடிவமைப்பு, உயர்தர நெய்தல், நீடித்த தன்மை மற்றும் கலைநயத்துக்காக உலக சந்தையில் தனி இடத்தை பெற்றிருக்கு. பதோஹி கம்பளங்கள் வெறும் தரை விரிப்புகளாக மட்டுமில்லாமல் அவை இந்திய கைவினைஞர்களின் திறமை மற்றும் கலை உணர்வின் வெளிப்பாடாக விளங்குது. இன்னைக்கு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த கம்பளங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்குது. பதோஹி நகரம் உத்தரப்பிரதேச

0: மற்றும் கலை உணர்வின் வெளிப்பாடாக விளங்குது. இன்னைக்கு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த கம்பளங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்குது. பதோஹி நகரம் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வாரணாசி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பகுதி பல நூற்றாண்டுகளாக கைவினை மற்றும் நெசவு தொழிலின் மையமாக விளங்கி வருது. பதோஹி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கம்பளி நெய்தல தங்களுடைய பாரம்பரிய தொழிலாக மேற்கொண்டு வர்றாங்க. விளம்பரத்தை தொடர்ந்து அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

11:17 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பதோகி கம்பளங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். புகழ்பெற்ற ஒரு பதோகி உயர்தர கம்பளத்தை உருவாக்குறதுக்கு பல மாதங்கள் அல்லது சில சமயத்தில் ஒரு வருஷத்துக்கும் மேலாகுது. பொதுவாகவே இந்த மாதிரி பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கக்கூடிய கைவினை பொருட்கள் மிகுந்த நுணுக்கமான வேலைப்பாடு நிறைந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த கம்பளத்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல கலை வடிவமைப்பாளர்கள் கம்பளத்துக்கான வரைபடத்தை உருவாக்கி இதில் மலர்கள், இலைகள், விலங்குகள், பாரம்பரிய அலங்கார வடிவங்கள் மற்றும் நவீன கலை வடிவங்கள் இடம்பெறும்படியாக அமைக்கிறாங்க. கம்பளங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கம்பளி, பருத்தி அல்லது பட்டு நூல்கள் சுத்தம் செய்யப்பட்டு தேவையான வண்ணங்களில் சாயமிடப்படுது. மரத்தால் செய்யப்பட்ட தறிகளில் கம்பளம் நெய்யப்படுது. ஒவ்வொரு முடிச்சும் கையால் பின்னப்படுது. ஒரு சதுர அங்குலத்தில் நூற்றுக்கணக்கான முடிச்சுகள் இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்குது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலேருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: மணித்திருநாடு நிகழ்ச்சியில உலக புகழ் பெற்ற பதோஹி கம்பளங்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மரத்தால் செய்யப்பட்ட தறிகள்ல கம்பளம் நெய்யப்படுது. ஒவ்வொரு முடிச்சும் கையால பின்னப்படுது. ஒரு சதுர அங்குலத்துல 100 முடிச்சுகள் இருக்கக்கூடும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பளத்தின் மேற்பரப்பு சமப்படுத்தப்பட்டு வடிவமைப்புகள் தெளிவா தெரியுமாறு வெட்டப்படுது. இறுதியா கம்பளம் கழுவப்பட்டு தர ஆய்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் சந்தைக்கு அனுப்பப்படுது. நாம பொக்கிஷமாவும் அழகாவும் பார்க்கக்கூடிய இந்த கம்பளத்துக்கு பின்னாடி இப்படி பலரோட உழைப்பு இருக்கு. பதோஹி கம்பளங்கள்ல கம்பளி, பட்டு, பருத்தி, மூங்கில் பட்டு, செயற்கை நார்கள் போன்ற பொருட்கள் பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு பொருளும் கம்பளத்தின் விலை, தரம் மற்றும் தோற்றத்தை நிர்ணயிக்குது. பதோஹி கம்பளங்கள் உலக அளவில் கலைப்பொருட்களாக மதிக்கப்படுது. ஒவ்வொரு வடிவமைப்பும் தனித்துவமான அழகை கொண்டிருக்கு. மேலும் உயர்தர பொருட்கள் மற்றும் கைகளால் செய்யப்பட்ட முடிச்சுகள் காரணமாக இவை பல ஆண்டுகளுக்கும் நீடிச்சு உழைக்குது அப்படின்னு இதை வாங்கினவங்க சொல்கிறாங்க. வாழ்வே மாயம் திரைப்படத்திலேருந்து SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்னு ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற பதோஹி கம்பளங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கம்பளங்கள் பாரசீக வடிவமைப்பிலும் இந்திய பாரம்பரிய வடிவமைப்பிலும் நவீன ஜியாமெட்ரிக் வடிவங்கள்லையும் கிடைக்குது. பல கம்பளங்கள் இயற்கை வண்ணங்கள் மற்றும் இயற்கை நார்களை கொண்டு தயாரிக்கப்படுறதுனால எப்படிப்பட்ட சூழலுக்கும் ஏற்றதா இது இருக்கு. இன்று பதோஹி உலகின் மிகப்பெரிய கையால் நெய்யப்பட்ட கம்பள உற்பத்தி மையங்களில் ஒன்றா திகழுது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கம்பளங்களில் பெரும்பாலானவை பதோஹி பகுதியிலிருந்து தயாரிக்கப்படுது. பதோஹி கம்பளங்கள் அவற்றின் தனித்துவமான தரம் மற்றும் பாரம்பரியத்துக்காக புவியியல் குறியீடு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இந்த அங்கீகாரம் பதோஹி பகுதியில் தயாரிக்கப்படும் கம்பளங்களின் தனித்தன்மையை உலக அளவில் பாதுகாக்க உதவுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா கோபுர வாசல்லே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, மலேசியா வாசுதேவன் குரலில்.

0: 11:36 நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்களை பற்றி, அதாவது பதோகி கம்பளம் பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாவதா உள்ளூர் தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க ரியோ.
1: ஆமாம், நேர்லேயே நம்ம வந்து முதல் தகவல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய படித்த மாணவர்கள், அவங்க வந்து இதுக்கு முன்னால் ஏதாவது அரியர் எக்ஸாம்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பாக அரசாங்கம் அறிவிச்சு இருக்கிறாங்க. வர இருக்கிற இந்த செமஸ்டரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த செம்மில் அப்ளை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு அடுத்த செம்மில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பாலிடெக்னிக் படித்த மாணவங்க
0: அரியர் கிளியர் பண்ணுறதுக்கான அரிய வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா?
1: ஆமாம், நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறப்பவே நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: நிச்சயமா பாடல் கேட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு ஒரே ஒரு கிராமத்துல திரைப்படத்துல இருந்து.

0: 11:42 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நாளைக்கு லோக் அதாலத் நடைபெற இருக்குது. மக்கள் நீதிமன்றம் நாளைக்கு நடக்க இருக்குது. நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய அசல் வழக்குகள், தொழிலாளர் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகள், இல்லை குடும்ப வழக்காக கூட இருக்கலாம், காசோலை வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படாத வங்கி கடன் வழக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான வழக்குகளையும் இந்த லோக் அதாலத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க இருக்குது. காலை 10 மணிக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த லோக் அதாலத்தை மக்கள் பயன்படுத்திக்கலாம்.
0: கண்டிப்பாக விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்டு தொடரலாம்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. சொல்லுங்கள், அடுத்ததாக தான் நம்ம என்ன பாட்டு?
1: பாட்டு இல்லை, பாடலுக்கு முன்னால் நம்ம ஒரு உள்ளூர் செய்தியை கேட்டுடலாம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்க இருக்குது. இந்த மாதத்துக்கான கூட்டம் வந்து 19ஆம் தேதி நடக்க இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் வச்சு காலை 10 மணி அளவில் நடக்க இருக்குது இந்த விவசாயிகளுக்கான கூட்டத்தில். நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம், அதை மனுக்களாக கூட நீங்கள் கொடுக்கலாம்.
0: கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நம்ம இன்னொரு செய்தியும் நம்ம கேட்டுடுமா?
0: பாடலை தொடர்ந்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: இடம் இருக்கிறது.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்காக ரியோ காத்துட்ருக்காங்க, சொல்லுங்கள்.
2: ஆமாம், சிறந்த ஆளுமை நிர்வாக விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசோட திட்டங்களும் சேவைகளும் பொதுமக்களுக்கு நம்ம கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிற முறையில் வழிகாட்டுறீங்களா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து முதல்வரால் சுதந்திர தினம் அன்னைக்கு சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திற்கான விருதாக இதை கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவங்க அப்படின்னா வர ஜூன் மாதம் 30 தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். awards.gn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் நேரில் போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கேயே கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: கண்டிப்பாக சூப்பரான தகவல் சொல்லியிருக்கீங்க. நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலோட பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட நிறைவு பெறுது மணித்திருநாடு நிகழ்ச்சி.
2: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்காணல் இப்போ கேட்க போறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலில் இணைஞ்சிருக்கிறேன் நானுங்கள் மீரா. நேர்களை இன்று நண்பர்கள் 12:10-12:50 ஒலிபரப்பாக உள்ள ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்றும் நினைத்தால் சிரிப்பு வரும் ஒரு சம்பவம் பற்றி தான் தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச போகிறீங்க. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 1:10 நலம் தானா, கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றிய தகவல்களோடு சூப்பரான காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 1:55 நலந்தான நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். இன்று பிற்பகல் 2:15 திரையறிவு நிகழ்ச்சி கேட்கலாம். 3:02 குக்கு நீர் வெறுப்பு பாடல்கள். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் பேர் ஊரோடு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1997 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். நேர்களை இன்று 7:25 நம்மை சுற்றி 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம். 8:05 ஊரும் உறவும் பேச்சு அம்மன் கதை வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் பி பாப்பாத்தி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. 10:00 சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இன்று அம்பாசமுத்திரம் மேலக்குனியூர் ஆர் சாமியல் அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரலது வரை கேட்டீர்கள் நிகழ்ச்சி குறிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேர்களே நேரம் நண்பர்கள், 12 மணி 10 நிமிடம்.
1: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

உங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:10. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது நங்கையரின் குரல் சென்று ஒலிக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக.

0: அன்பு நேர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:10. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது நங்கையரின் குரல் சென்று ஒலிக்கும் சிநேகிதி நிகழ்ச்சி. நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தேவையான ஒரு விஷயம், இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய வந்து நகைச்சுவை, அதாவது சிரிப்பை வந்து உண்டு பண்ணியிருக்கோம். இதை நினச்சா எனக்கு இன்றைக்கும் சிரிப்பு வருங்க அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருப்போம் இல்லையா. சில இடங்களில் நம்ம ஒரு பேருந்தில் போகும்போதோ இல்லை வேலை வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ இல்லை வெளியிடங்கள் யாரோட பேசிட்டு இந்த விஷயங்கள் ஞாபகம் வரும்போது நம்ம அறியாமையே நம்மே சிரிச்சிட்ருப்போம். அடடா என்ன இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு, இருந்தாலும் நமக்கு அது மறக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்போ நினச்சா கூட சிரிப்பு வரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொழில்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் கால் பண்ணலாம் 04-22-256-1132 மற்றும் 04-22-256-1131. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் தோழி யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், ஹலோ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், பெருமாள்பத்திலிருந்து சோமதி நமஸ்கிவாயா.
0: சொல்லுங்கம்மா.
1: வீட்டில் நடந்த நிகழ்ச்சியா இல்ல எங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியா?
0: வீட்டுல வாழ்க்கையில எல்லாமே தான், ஏதோ
1: ஒண்ணு. அதாவது எங்க இதுல வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டு மாப்பிள்ளைங்க எல்லாரையும் நாங்க வந்து இது பண்ணணும், மரியாதை பண்ணணும்.
0: சரி,
1: அதுக்கு வந்து அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை, மாலை போட்டு வெத்தலை பாக்கப்பாள அந்த தாம்பாளுக்கெல்லாம் தூக்கி வைக்கணும். கல்யாணம் வந்து என் மைத்தன, அதாவது குழந்தைக்கு கல்யாணம் மெட்ராஸ்ல, அவனோட மாமியார்ட்ட சொல்லியிருந்தோம் 5 மாலை வேணும்னு. ஏன்னா எங்க மாமா கூட பிறந்தவங்க 5 சகோதரிகள், அதனால அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு மாலை போடணும்னு சொல்லியிருந்தோம். காலையில 8 முகூர்த்தம், 5 கேட்டா அவர் புகார், அவங்க மாலை சொல்லவே இல்லையேங்காரு.
0: சரி,
1: என்னடா செய்யும் போது எங்க நானும் எங்க மாமனாரும் கைய பிரச்சனைக்கு நிக்கல. அவன் அந்த பூக்கார சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, மதிக தரம் இருக்கு, அத ரெண்டையும் கட்டி உங்களுக்கு கொஞ்சம் கணக்கா வச்சு மாலை மாதிரி நான் ஆக்கி தந்துருவேன்ட்டாரு.
0: சரி,
1: சத்தகட்டமா அதை வாங்கி வச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல மாமியார் வந்தாங்க, அந்த மாலை எங்கடி அப்படின்னாங்க. எச்ச மாலை இந்த இருக்குதான் வந்துருச்சுங்க, எங்க அதை எடு பாப்போங்கிறாங்க. எப்படி இருக்கும், இல்ல எடுத்தா இதாயிரும், இல்ல நீ எடு பாப்போங்கிறாங்க, வேண்டாங்கிற எங்க மாமனார் எங்க ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அவங்கதான் எனக்கு துணைக்கு வந்தாங்க, உங்க அத்தை கேக்கல எடுத்து காமினாங்க.
0: நாங்க
1: எடுத்து காமிச்ச உடனே எங்க அத்தைக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம், மாமனார் மருமகன் சேர்ந்துட்டு என்னை ஏமாத்திட்டு வச்சு ஒரு ரகல பண்ணிட்டாங்க. கடைசியில மாமனார் மாமனார் வந்து சொல்லிட்டாங்க, இப்ப இப்ப இந்த மாலையாவது கிடைச்சதே நின்ன அப்படின்ட்டாங்க. ஆனா கடைசிக்கு எங்க மாமியாருக்கு அந்த மாலையை போடும் போது கூட முகம் வந்து உச்சியான இருந்தது. ஆனா நானும் மாமனாரும் சமாளிச்சோன்னு சந்தோஷப்பட்டோம். இப்பவும் கல்யாணம் வீட்டுல அந்த பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்தும் போதே எங்கேயாவது இந்த விசேஷ வடிகள்ல மாலையை பார்த்தா எனக்கு அதுதான் நினைவு
0: வந்துடும். ஆமா, சூப்பர் மார்வே சொன்னீங்க, நன்றி.
1: கடைசியில அதான் ரொம்ப கேட்கல எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு திருப்பி வந்துட்டு. ஆனா எங்க மாமா மாமியாருக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும், அதுதான் எங்க பிரச்சனை.
0: ஓகே ஓகே, சூப்பர் மார்வே சொன்னீங்க, நன்றி. சுதா சொல்லுங்கம்மா, உங்க வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்ல வெளியே வந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வருதுப்பா அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குதா?
2: ஆமா, எங்க மகனுக்கு வளகாப்பு வச்சிருந்தது மருமகளுக்கு.
0: சரி,
2: அப்புறம் அவசரத்துல எல்லாரும் அப்படி சந்தோஷத்துல நிக்கும் போது நான் வளையல எடுத்து மகன் கையில எடுத்து போட்டேன்.
0: அவன்
2: என்ன வேலை பாக்கீங்க, என்ன வேலை பாக்கீங்கன்னா, அப்புறம் ஏதாவது சோப்பா அப்படின்ட்டு அப்புறம் மருமக கையில எடுத்து போட்டேன்.
0: என்னாச்சு, பதட்டம் ஆயிட்டீங்களா?
2: என்னமா
0: வேலை பாக்கீங்க அப்படின்னா.

0: அது ஒரு மறக்க முடியாதும்மா.
1: சூப்பர் சூப்பர், நல்லா ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி எங்களையும் சிரிக்க வச்சிங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி. இப்படிலாம் செஞ்சா அது எப்படிங்க வாழ்க்கையில மறக்கும்? என்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பு வரதான் செய்யும். அது ஒரு வளகாப்பு வீடு, வளகாப்பு இல்லை குழந்தை, எதை பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரதானே செய்யும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துருக்கு, கங்கை அமரனுடைய பாடல் வரிகளை எங்கள் ஊர் காவல்கார திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்கப்படும். சுசீலா பாடியிருக்காங்க, இளையராஜாவோட இசையில்.

0: பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் 12:22 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி நினச்சா கூட சிரிப்பு வருதுங்க. அப்படி ஒரு சம்பவம் அது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சுருப்பீங்களே, அதை டக்குன்னு கால் பண்ணி கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க. 04625625132 மற்றும் முறையின் 04625625133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்மளோட சேர்ந்து நிகழ்ச்சி வழங்க லேட்டாக வந்திருக்காங்க.
1: லேட்டஸ்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரி, லேட்டா லேட்டஸ்டா வந்திருக்காங்க
1: கோமதி நாராயணன்.
0: பாருங்க, மறந்துட்டீங்களா
1: நீங்க? இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ அப்படி அப்படி வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு ரிவைண்ட் பண்ணி எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அப்படி நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையே ஒரு சிரிப்பா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி.
0: ஏன் அப்படின்னா,
1: நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம வரக்கூடியது ஒண்ணுன்னா அது இந்த சிரிப்பு ஒண்ணுதான். நம்ம வந்து இயல்புக்கு மீறி சில விஷயங்கள் நடந்துரும் போது நம்மையும் அறியாம வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா என் நேரியமாக சிரிப்பு வந்துடும். அந்த பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காகவா என்னன்னு தெரியாது, அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய அறியாமல் ஒரு சிரிப்பு வந்துடும்.
0: என்ன கோமதி, எங்களுக்குலாம் பதட்டம் தான் கை காலம் நடுங்க ஆரம்பிக்க உங்களுக்கு சிரிப்பு வருமா?
1: கொய்யின்னு ஒரு இருட்டு, கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நின்றுட்டு அடுத்த ஸ்டெப்பு வச்சா எங்கே போவோன்னு தெரியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எனக்கு சிரிப்பு மட்டும் தான் வந்துச்சு. லைட் வந்தப்போ தான் தெரிஞ்சது 10 அடி தூரத்தில் தான் நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில கடந்து வந்திருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தோழிகள் பகிர்ந்துக்க போறாங்க இல்லையா?
0: அந்த சம்பவம் நடக்கிறப்போ அது ஒரு ஒரு அசால்ட்டா ஒரு அசட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது இப்படி நடந்திருக்கல
1: அப்படின்னு, இன்னைக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கமே அப்படின்னு இப்ப நினைச்சு கூட நமக்கு சிரிப்பு வரும்.

0: கோமதி நவநேயர் இடையில் வந்துட்டாங்க, பேசலாமா?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம். கலைஞர் நகர்லேருந்து.
0: கலைஞர் நகர்லேருந்து யார் பேசுகிறீங்கம்மா?
1: சாந்தி.
2: சாந்தி அம்மா சொல்லுங்க, இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வரும்.
1: அது எங்கள் வீட்டில் கூட ஸ்கூல் விளையாண்டுட்டு இருந்தேன்.
0: ஆ,
1: அப்போது எப்படியும் எனக்கு ஸ்லிப் ஆயிட்டு.
0: எதுக்கு?
1: இல்லை, கால் ஸ்லிப் ஆகி.
0: கால் ஸ்லிப் ஆயிடுச்சா?
1: அப்படியே அவன் மேலே அப்படியே விழுந்த மாதிரி கேட்டேன்.
0: யார் மேல?
1: யார மேலதான்?
0: ஐயோ,
1: யாரு எப்படி உந்த கூடாது அப்படின்ட்டு அப்படி இப்படி திரும்பதான் முடியல. மேலே விழுந்து அவ மாதிரி பயந்து அதுகிட்டே இங்க பார்த்தான்.
0: விழுந்தா என்ன ஆயிருப்பேன் ஆத்தா அப்படின்னு பாத்துருப்பேன்.
1: வரும்போலும் ஒரு மாதிரி
2: நம்ம இருக்கிற இடம் சரியில்லையே, முதல்ல இங்க என்ன போகணும்னு நினைச்சிருப்பாங்களே.
0: இப்ப நினைச்சா சரி போயிருது.
1: ஆமா, சிரிப்பா இருக்கு.
0: நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. என்ன கோமதி ஒரே சிரிப்பா இருக்கீங்க?
2: இல்ல, நீங்க இப்ப நினைச்சாலும் சிரிக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் நினைக்க நினைக்க எனக்கு பேச முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கு.
0: அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
2: கண்டிப்பா.
0: ஓகே, பேசலாம். அடுத்து தோழிக்கிட்ட. வணக்கம். வணக்கம்
3: மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்குமே.
2: யாருங்க பேசுறீங்க?
0: ராஜி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குட்டப்பஞ்சான்.
3: ஆமா.
0: ஓகே, சரி சரி, சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வர ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன சம்பவம்?
3: என் வீட்டாளு முதல்ல வேலைக்கு முன்பு யாரும் ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க.
0: சரி.
3: அதுக்கப்புறம் மறுபடி வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, நான் சரியா பாக்கல.
0: சரி.
3: சட்டை விடாம அவங்க வந்து

0: போயிட்டாங்க வீட்டுல உள்ள. வீட்டு உள்ள போன யாரும் போது அப்படி கதவு
1: சரி
0: நான் வெளியில இருந்து அவங்க கதவு. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் யாரும் இங்க கலவங்க
1: அடப்பாமே
0: கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் வந்து பையன் கதவை திறந்து பார்க்கும்.
1: நீங்க மறக்கறீங்க, வீட்டுக்கார மறக்க மாட்டாருங்க இத. ஓகே சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ராஜி, நன்றி. கோமதி,
2: நம்ம நிகழ்ச்சியில வாழ்க்கையில எப்பப்போ நினைச்சாலும், அதாவது இப்ப நினைச்சாலும் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்கள் பல விஷயங்களால நம்மளையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க.
1: ஆமா, அப்படி மகிழ்ச்சி சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. வாலியின் பாடல் வரிகள்ல எங்க சின்ன ராசா படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல சங்கர் கணேசனுடைய இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:32 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல சிநேகிதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வரக்கூடிய விஷயங்களை தான் சிநேகிதே நிகழ்ச்சியில நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா மேரா?
1: ஆமா, தோழிகள் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போதே நமக்கெல்லாம் சிரிப்பு வருது.
0: கண்டிப்பாரே
1: பிடிச்சி திருடன் சொல்லி பூட்டி வச்சிருந்திருக்காங்க, சிரிக்கிறாங்க. அப்புறம் வளகாப்புல மாமியார் வந்து மருமகளுக்கு வளையல் போட்டுறதுக்கு பதிலா மகனுக்கே வளையல் போட்டுட்டு இருக்காங்க. நேர்களின் நினைவிற்கு நேர்களை நீங்கள் இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை நீங்கள் வந்து அணுகலாம். 0444-249-648 அப்படிங்கிற தொலைபேசி எண்கள் மூலமாக நீங்கள் தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி கூட இருக்குது, agnchn1@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். பேசலாம். அடுத்த தோழி யார் பேச போகிறாங்க? வணக்கம்.
2: பூரணி கரைக்கு குளிக்க போவோம்.
1: சரி,
2: தோழி எல்லாம் போவோம். பத்மா, சூர்யா, நான், கமலா, கௌரி எல்லாரும் போவோம். எனக்கு எதிரா ஒரு கோஷ்டி இருக்கும், அவங்க ஒரு 4-5 பேரோட அவங்களும் வருவாங்க குளிக்க. அந்த புள்ள பேர் வேணி.
1: வேணி, சரி.
2: ஆமா, எங்க அத்தை எங்க அப்பாவோட தங்கச்சி என்ன செஞ்சாங்க, அந்த பொண்ண போய் பாத்துட்டு போனாங்க மயனுக்கு. அதாவது எங்க முறை மாப்பிள்ளைக்குதே.
1: சரி,
2: எங்க வீட்டுக்காரருக்குதே.
1: ஓ சரி,
2: சொன்னீங்க
1: அப்புறம் விட்டு கொடுப்பீங்களா நீங்க? பாத்தீங்களா என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு?
0: நிச்சயமா, நம்ம வந்து சின்ன வயசுல ஏதோ நினைச்சு பண்ண ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு சிரிப்பு வரும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ வாழ்க்கை ரொம்ப அழகானது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரத்திலயும் நம்மையும் அறியாம நகைச்சுவை இருக்கதான் செய்யுது.

0: அந்தந்த நொடியில் நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை முழுக்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கலாம்.
1: ஓகே, அப்படிங்கிற இந்த கோமதியோட மெசேஜோட ஒரு சூப்பரான பாடு கேட்டலாம். கஸ்தூரி ராஜாவுடைய பாடல் வரிகளை சோலையப்பா படத்திற்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்காங்க. தேவாவுடைய சேலை தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. ஈஸியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து செய்தி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு

0: கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகள்

0: மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ரானா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:50.
2: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹா முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹே, ஔர் ஹமாரே யஹா வோ ஆம் நாகரிக் கா அதிகார. ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ

0: मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:52 தொடர்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு நினைச்சா கூட சிரிப்பு வருதுங்க அப்படின்ற சம்பவம் பத்தி தான் பேசலாம். தோழி வந்தாச்சு, வணக்கம்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கீங்க? கோமதியம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க யார் பேசுறீங்க?
1: ஆறுமுகம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேன்.
2: சாந்தி அம்மா சொல்லுங்க, இப்ப நினைச்சாலும் நான் எப்பவுமே சிரிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க, கேட்கலாம், சிரிக்கலாம்.
1: நான் நினைச்சிருக்கீங்களா எப்படினாக்கி, நாங்க வந்து ஒரு 10 பேர் மொத்தமா இருந்து இதுக்கு முன்னால கீழ் சுத்துவோம் நாங்க இருந்து.
2: சரி,
1: அந்த 10 பேர் நாங்க தேட்டருக்கு படமாக்க போயிருந்தோம். அப்போ எங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டோட தங்க தம்பிய குடிச்சிருந்தா படமாக்கிறது.
2: சரி,
1: அப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவன் அழுதுகிட்டே இருந்தான். 9:90 அந்த அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி எழுதுகிட்டு கவுண்டருக்கு மேல தூக்கி ஒரு செவரு இருந்து பாத்துக்கோங்க. இந்த பக்கம் ஆம்பளை எழுதி இந்த பக்கம் பொம்பளை எழுதி இருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு.
0: ஆமா,
1: அந்த இதுல நான் செவ்ல தூக்கி பிள்ளை தூக்கிட்டேன்.
0: சரி,
1: அவன் எழுதிட்டு அந்த செவ்ல அப்படி போயிட்டா தூங்கிட்டான்.
2: ஐயோ,
1: தூங்கியாச்சு. நாங்க உள்ள படமாக்க போயாச்சு.
2: அவட்டுதான்
1: எப்படி
0: சம்பவம் நடந்திருக்க. ஓகே, சூப்பர்.
1: நான் மறக்க முடியாது. அவங்க பாத்தீமே சொல்ல வந்து நினைச்சி உங்களுக்கு இன்னும் சிரிப்பு தான் வரும்.
0: நன்றி சாந்தி அம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நம்ம நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நன்றி கோமதி,
2: சொல்லுங்க. மேரா, இந்த மாதிரி நம்ம வந்து பதட்டமா இருந்த சில நிமிடங்கள் வந்து இப்போ நினைக்கும் போது நமக்கு ஒரு சிரிப்பா இருக்கும். நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படி சொல்லி சிரிப்பா இருக்கும்.
0: நிறைவான தோழியிட பேசுறோமா?
2: கண்டிப்பா.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். திருநெல்வேலி டவுன்ல இருந்து பேசுறேன்.
0: டவுன்ல இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: சரோஜா. சரோஜா.
0: சரோஜாம்மா சொல்லுங்க, இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வருது அப்படின்னா என்ன சொல்வீங்க?
3: சிரிப்பு வருதுன்னா, நேரத்துக்கு எங்க வீட்டுல வந்து தயிர் சாதம் போகணுட்டு, தயிர் சாதம் போகணும்னு முதல் சோதம் எல்லாம் தாளிச்சு ஊத்தியாச்சு.
0: சரி,
3: தாளிச்சு ஊத்தின பிறகு தயிர் வாங்க ஊருக்கு போகும்போது தயிர் வாங்கணும்னு மறந்தே போச்சு.
0: சரி,
3: கடைசி சாமி கும்பிடும் போது எனக்கு யாபகம் வருது, தயிர் வாங்கல அப்படின்ட்டு. திருப்பி ஒரு பக்கம் எங்க வீட்டுக்காரங்க என்ன என்னது என்னதுக்கோ, அவர் சாமியும் கும்பிட முடியாம அதான சொல்லுங்க அவங்ககிட்ட தயிர் வாங்க முடியாம ஆயிட்டேன்
0: அப்படின்னா
3: ஒரே சிரிப்பாயிட்டு எனக்கு.
0: சரி, அது நேற்று நடந்து இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க.
3: அதுக்கப்புறம் பஸ்ல வரும்போது, பஸ்ல வரும்போது

0: வந்து அவங்க அம்மா பேச்சு
1: ம்
0: அந்த இடம் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: சரி
0: அதுக்கு பதிலா ஹலோ
1: சொல்லுங்கம்மா,
0: சொல்லுங்க
1: கேட்டுட்டு தான் இருக்கோம்,
0: ஹலோ.
1: சொல்லுங்கம்மா.
0: அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்லுது அந்த இடம் வந்தேன்னா இறக்கி விட்டுருங்க.
1: இறக்கி விட்டுருங்கன்னு
0: நான் இறக்கி விட மாட்டேன், நீங்களும்
1: நியாயமா தான் சொல்லியிருக்காருப்பா. நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. எப்படி பேசியிருக்காங்க அவருங்க,
2: கண்டிப்பா
1: நாளை இறக்கி விட முடியாது, நீயா தாமா இறங்கிக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு.
2: நிச்சயமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நடந்த விஷயங்களை திருப்பி பார்க்கும்போது ஒரே நகைச்சுவையா தான் இருக்கு இல்லையா.
1: நம்ம அப்படியே இந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலும் கேட்கலாம். பாட்டு வந்துட்டே இருக்க வாலியோட பாடல் வரிகளில் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்துக்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். ஜெயச்சந்திரன் சுசீலா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் ஒலிக்கு இந்த பாடலோடு நிறைவு பெற்றது நிகழ்ச்சி. நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: முப்பத்தைந்து நொடி ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்.

0: அதாவது விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் குறித்து. விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் தீவிர ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமாகும். காய்கறி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலை திடீரென உயரும் போது நுகர்வோரை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் கிடைக்கவும் இது உதவுகிறது. இத்திட்டம் சந்தையில் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்து பதுக்கலை தடுத்து செயற்கையான விலை உயர்வை தடுக்கிறது. மாநில அரசுகளுக்கும் மத்திய அமைப்புகளுக்கும் வட்டியில்லா கடனாக இந்த நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாநில அரசுகள் வெளிச்சந்தையில் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் விநியோகிக்க முடியும். பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அழுகக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் இந்த நிதியின் கீழ் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் பதுக்கல்காரர்கள் விலையை செயற்கையாக உயர்த்துவதை தடுக்கிறது. சந்தையில் பொருட்கள் மலிவாக கிடைக்கும் அறுவடை காலங்களில் அரசே நேரடியாக பொருட்களை வாங்கி தாங்கள் இருப்பு, அதாவது பஃபர் ஸ்டாக் அமைக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுத்து அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து சுழற்சி நிதியை, அதாவது ரிவால்விங் ஃபண்டை உருவாக்குகின்றன. பொதுவாக இதன் செலவினங்கள் 50-50 என்ற விகிதத்தில் பகிரப்படுகின்றன. மாநில அரசுகளுக்கும் மத்திய கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நஃபேட், NCCF போன்ற அமைப்புகளுக்கும் சந்தையிலிருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய வட்டியில்லா குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது இத்திட்டம் மத்திய அரசின் PM ஆஷா, பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்ற குடை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு இன்னும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு இதற்கென தனியாக விலை நிலைப்படுத்தல் நிதியத்தை உருவாக்கி அதன் மூலதனத்தை ₹100 கோடியாக உயர்த்தியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் நேரடியாக இடைத்தரகர்கள் இன்றி வாங்கப்படுகின்றன. அவை நகர்ப்புறங்களில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மற்றும் நடமாடும் வாகனங்கள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் விற்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களின் விலை உயரும் போது தமிழ்நாடு அரசு இந்த நிதியின் மூலம் மானிய விலையில் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கிறது. அழுகக்கூடிய மற்றும் அன்றாட சமையலுக்கு தேவையான முக்கிய 22 அத்தியாவசிய பொருட்கள் இதன் கீழ் கண்காணிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் தற்போதைய சந்தை நிலவரம் மற்றும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ள மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸின் இணையதளத்தை அணுகலாம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் பிற்பகல் 1:11 ஆயிற்றுக்கு நேர்கள் நலம் தானா நிகழ்ச்சி கேட்கிருக்கீங்க. நேர்களை இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் பேச போகிறோம் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி. நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டு என்ன உங்க மீரா. பாகற்காய் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஓடவே மாட்டோம். கசப்பு தன்மையோட பாகற்காய் இருந்தால் கூட இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பல நோய்களுக்கு இந்த காய் வந்து மருத்துவமாக பயன்படுத்திக்கலாம். கசப்பான பாகற்காய் சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கியமான இனிப்பான நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடு கேட்டிருந்தெல்லாம் மாட்டுக்கார வேலன் படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கண்ணதாசனின் பாடல் வரி

நிகழ்ச்சியை கேட்கிருக்கீங்க. நேற்று இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் பேச போகிறோம் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி. நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டு என்ன உங்க மீரா. பாகற்காய் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஓடவே மாட்டோம். கசப்பு தன்மையோட பாகற்காய் இருந்தால் கூட இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பல நோய்களுக்கு இந்த காய் வந்து மருத்துவமாக பயன்படுத்திக்கலாம். கசப்பான பாகற்காய் சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கியமான இனிப்பான நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடு கேட்டிருந்தெல்லாம் மாட்டுக்கார வேலன் படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், சுசீலா குரல்களில் கே வி மகாதேவன் இசையில்.

0: திங்கட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டுட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சுவாசப்பான பகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறீங்க. இதே நலம் தான நிகழ்ச்சி நேரமாயாச்சு, 1:18. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து பகற்காயை அதிகளவில் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், இதில் ஏன் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து இயற்கையான முறையிலே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது வந்து வலுப்படுத்துது. இந்த பகற்காயை நம்ம சாப்பிடும்போது செரிமான நொதிகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் தூண்டி குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது மலச்சிக்கல், வயிற்று உப்புசம், அஜீரணம் எல்லாமே வந்து அதோடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கசப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம வந்து சாப்பிட்றதை தவித்துட்டு நம்ம வந்துட்டு மற்ற காய்கறிகளை தேடி போகிறோம். ஆனால் இந்த பாகற்காயில் கசப்பை தாண்டி நிறைய இனிப்பான விஷயங்கள் இருக்குது. இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ சர்வ சுந்தரம் திரைப்படத்திற்காக தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடலிதோ.

மேல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நோய் தொற்றுகளை வந்து எதிர்த்து போராடுறதுக்கும் நம்முடைய உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் உடலுக்கு நல்ல வலு தரதுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள். கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பாகற்காயில் கலோரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. இந்த பாகற்காயை நம்ம வந்துட்டு உணவில் வந்து பொரியலாகவோ அல்லது ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம், இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த பாகற்காயெல்லாம் எப்படிங்க குழம்பு வைக்கிறது அப்படின்னா, அது வைக்கிற முறையில் வைத்து சாப்பிட்றவங்களே இருக்கிறாங்க. அது கசப்பே தெரியாத அளவு கூட நம்ம குழந்தைகளுக்கு வந்து வச்சு கொடுக்கும்போது அது ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பாகற்காயை அவங்க டயட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

கேட்டு வச்சுருக்கிறீங்க, இது நலம் தானா நிகழ்ச்சி. கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மழை காலங்களில் செரிமான அமைப்பு வந்து ரொம்பவே நமக்கு மந்தமாக இருக்கும் இல்லையா? நச்சுக்களுடைய நிறைய வந்து நச்சுக்கள் வயிற்றில் செரிமான அமைப்புகள் அதிகமாகும் போது நம்முடைய கல்லீரலும் வந்து சீக்கிரத்தில் சேதமடைய தொடங்கும். இந்த பாகற்காய் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு நச்சு நீக்கக்கூடிய காய் அப்படின்னு சொல்லலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் அகற்றுறது மூலமாக நம்முடைய கல்லீரலுடைய நல்ல செயல்பாட்டுக்கு இது உதவிகரமாக இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்றது. ஏன் அப்படின்னா, கொழுப்பு வளர்சிதி மாற்றத்தை மேம்படுத்துறதோடு உடலில் வந்து அதிகப்படியான கொழுப்பு சேர்றதையும் இந்த பாகற்காய் வந்து தடுக்குது. இன்னும் தொடர்ந்து பேசலாம் பாகற்காய், கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகளில் நாடோடி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாட்டு.

நேர்களின் நேரம் பிற்பகல் 1:35. நலம் தர நிகழ்ச்சியில் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்குறோம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லா காய்கறிகளையும் கொடுத்து பழகும்போது அது வந்து பாகற்காய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணவில் சேர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பெரியவர்களே கசப்பு அப்படின்னு பாகற்காய் வந்து நிறைய பேர் ஒதுக்குறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக பாகற்காய் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அது எந்த விதத்தில் சமைச்சு சாப்பிட முடியுமோ அல்லது வந்து அது ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம், எப்படியாச்சும் பாகற்காயை உணவில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்கு, பிபி ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரல்கள், நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் இதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 1:40 ஆயாச்சு. பாகற்காயும் எப்படியாவது ஒன்றெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி தான் சேர்த்துக்கிறது? எப்படி இந்த கசப்போடு குழந்தைகள் கொடுக்குறது அப்படின்னா, கசப்போடு இருக்கக்கூடிய இந்த பாகற்காயை வந்து நம்ம வந்து வித்தியாசமான முறையில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாகற்காயை ஒரு பக்கோடாவாக செஞ்சு கொடுக்கலாம். பாகற்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வறுவல் பண்ணோன்னா கசப்பெல்லாம் ரொம்ப தெரியாது, குறைஞ்சிடும். அதில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி செய்யும்போது அதனுடைய கசப்பு தன்மை குறைஞ்சிடும்.

பாகற்காயில் சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம், பாகற்காயில் முட்டை சேர்த்து பாகற்காய் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், பாகற்காய் புலாவு கூட இப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க, பாகற்காய் கலவை சாதம் செய்யலாம், பாகற்காயில் இட்லி பொடி செய்யலாம். இப்படி நிறைய விஷயங்கள், புதுமையாக நிறைய விஷயங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கும்போது கசப்பான பாகற்காய் இனிப்பாக எல்லாருக்கும் மாறிடும். இன்றைக்கி நம்ம நலம் தான நிகழ்ச்சியில் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள் பற்றி தான் பேசுகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாட்டு கேட்கலாம். பத்ரகாளி திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டுருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், சுசீலா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்தார்.

0: தெரிவித்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழு வீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10,90,00,000 வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
0: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்கு உட்பட்டும் 1885 ஆம் ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாக பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
1: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகில் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுசா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகில் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் ஆ. கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் 1க்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
1: மக்கள் புரியறதுக்காக அழுக்குன்னு சொல்லுவோம், அது அழுக்கு கிடையாது, வேக்சின் அது மெழுகு இயர் வேக்சின் தான் சொல்லுவது. காதிலே உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் தான். ஸோ நம்மளுக்கு நார்மலாக கண்ணீர், வியர்வை, விமிழ் நீர் எப்படி உற்பத்தி ஆகுதோ அந்த மாதிரி காதில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு அதிகமாக வேர்க்கும் அந்த மாதிரி, சில பேருக்கு அதிகமாக விமிழ் நீர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது சில பேருக்கு அதிகமாக செய்யும். இது நம்ம காதுக்கு சேஃப்டி தான், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா தான் அது பிரச்சனை. ஸோ அதையுமே வந்து நம்மளாம் பட்ஸ் போட்டு எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பட்ஸ் போட்டோம்னா அது இன்னும் உள்ளே தான் தள்ளுவோம், தெரியாது, அது பட்ஸ்லாம் வராது. ஸோ ரொம்ப சில பேருக்கு தான், ஸோ நூற்றில் ஒரு 4-5 பேருக்கு தான் ரொம்ப அதிகமாக அது சேரும். அவங்க மட்டும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. இல்லை நம்ம நார்மலாக நம்ம பேசும்போது நம்ம சாப்பிடும்போது இந்த கீழ்த்தடை எலும்பு இருக்குல்ல, இது வந்து மூவ் ஆகும். இந்த மூமெண்ட்லேயே அந்த அழுக்கு அதுவாகவே வெளியே நேச்சர்லேயே வந்து அந்த மாதிரி தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து இந்த காது துவாரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வராது. ஸோ ஒன்று அதிகமாக உற்பத்தி ஆகும், இல்லைன்னா காது துவாரம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதால் வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது சேரும். அப்போ வந்து நம்ம மருத்துவரை பார்த்து எடுக்கிறது நல்லது. பட்ஸோ ஹேர்பின்னோ போடுறது அறிவுரை கிடையாது. அது வந்து நம்ம மோஷன் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம காதுக்கு உள்ளார நம்ம காதிலே வெளிக்காது, மத்திக்காது, உள்காதுன்னு இருக்கு. ஸோ உள்காதில் வந்து இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ், காக்லே அதெல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும். ஸோ அதில் இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ்னு சொல்லுவோம், இதுதான் நம்ம மனுஷங்களோட பேலன்ஸை வந்து இது பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சில சின்ன திரவங்கள், ஒரு சில பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இது ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும். இந்த ஏறி உட்காந்து ட்ராவல் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அந்த தலை சுத்தல், வாந்திலாம் வரும். சில பேருக்கு ட்ராவல் இல்லாமலே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சடனாக ஒரு ஒரு மூவ்மெண்ட்டில் வந்து செமிசர்க்குலர் கெனாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் இடம் மாறிடும். ஸோ அவங்களுக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், தலையை திருப்பினா அதை நம்ம வெர்டிகோன்னு சொல்லுவோம். ட்ராவல்னால இப்படி வர்றவங்களுக்கு வந்து மோஷன் சிக்னஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொலோக்கியல் டைமில் சொன்னால் அவாமின்னு ஒரு மாத்திரை சொல்லுவோம், ஃபார்மகாலஜிக் டைம்ல ப்ரோமெத்தாசின் அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணால் ஏதாவது என்ன பண்ணுன்னா உள்காதில் இருக்கிற அந்த செமிசர்க்குலர் கெனலோட அந்த இதை குறைக்கும், அதோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். இந்த லேபிரின்தின் செடேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது லேபிரின்த்னு சொல்லுவோம் மெடிக்கல் டைமில், செடேட்டிவ்னா அதை வந்து இது தூங்க வைக்கிறது. ஸோ அதோட ஆக்ஷனை கொஞ்சம் குறைக்கும் போது நம்மளுக்கு அதோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மாத்திரை போட்டுட்டு தாராளமாக பயணிக்கலாம். இருமலுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அது மூக்கடைப்பு. இன்னொன்று அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ்னு சொல்லுவோம், சுவாச குழாயிலேருந்து லங்ஸுக்கு போகிற அந்த பாதையை சொல்லுவோம். இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷனில் வர்றது. ஸோ அலர்ஜியில் வந்துடுறது வந்து வறட்டு இருமலாக இருக்கும், அது நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அலர்ஜிக்கு உண்டான ஒரு ஹிஸ்ட்ரியோ ஏதாவது சொல்லுவாங்க. இன்னொன்று இன்ஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா சளி வரும். ஸோ எப்போ ஒரு இருமல் என்னதான் இருந்தாலும் வைரல்னால வர இருமல் வந்து ஒரு வாரம் 10 நாளில் மேக்ஸிமம் 10 நாள் அது குணம் ஆயிரும்.
0: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: நேர்களினை கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says government created conducive environment for women in the last 12 years to realize full potential in nation building. Home Minister Amit Shah chairs high level meeting to review preparedness for Sri Amarnath Yatra in New Delhi. Center restricts industries from buying petrol and diesel from retail pumps. United Nations condemns attacks on oil ships carrying Indian sailors off the coast of Oman. Indian shooting legend and coach Jaspal Rana dies at 49. And in FIFA World Cup 2026, Canada to take on Bosnia and Herzegovina in Group B clash in Toronto. Prime Minister Narendra Modi today highlighted that

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 16 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க திரை அருவி நிகழ்ச்சிக்காக. வழக்கம் போல திரையழுவி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோட தொடக்க இசையும் இல்லை குட்டி குட்டி வரிகளையோ கொடுத்து அது என்ன திரைப்படத்தில் உள்ள பாடல் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு உங்களோட கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113232 மற்றும் 0462256113332 என்ற எண்களுக்கு தொடர்பு பண்ணி உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலில் நீங்கள் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கமாக யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442249648 6458. மறுபடியும் சொல்கிறேன், 0442249648 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்ற தகவல்களை. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 2:23 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல திரையறிவி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள் 0462-2256-1132 மற்றும் 0462-2256-1133 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் கேள்விக்கு பதில் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதாக பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: முக்கூடலேருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: முக்கூடலேருந்து மாரியம்மாள், உங்களுக்கான கேள்வி பாடல் கொடுத்துடலாமா? சரி, ஒரு ஒரு பாடலுடைய தொடக்க இசை நம்ம கொடுப்போம். அது என்ன திரைப்படத்தில் உள்ள பாடல் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், சரிங்களா?
1: ஆ சரி சரி.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியலையா
0: தெரியலையா?
1: தெரியலையா?
0: சரி சரி, நம்ம பாடல் கேட்டுட்டு தொடரலாம். அடுத்து வர்றவங்க இதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து.

2:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் திரை அருவி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

இந்த பாடல், அதாவது இந்த இசை இடம் பெற்ற திரைப்படம் பாடல் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113132 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த இசை இடம் பெற்ற திரைப்படம் எது, பாடல் எது அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:38 நேயர்கள் இணைந்திருப்பது திரையறிவி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: கல்டைக்குறிச்சில இருந்து பொன்னம்மாள் மேம்.
0: பொன்னம்மாள், நான் உங்களுக்கான இசை கொடுக்கறேன், நீங்க அது என்ன பாடல்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
1: சொல்றேன் மேம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: லேசா லேசா படத்துல இருந்து உலக அழகியமா.
0: சூப்பர், ரொம்ப சரியான பதில் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அடுத்து யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம், கள்ளிடைக்குறிச்சியிலேருந்து பொன்னம்மாள் சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டாங்க. அடுத்ததாவது தான் நம்ம பாடல் கேட்டுட்டு தொடரலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சிக்காக. நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யாருங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். கோட்டியப்பன் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு கேட்டிருக்கேன், ஞாபகம் வர மாட்டேங்குமா.
0: ஜீவா, ஜீவா திரிஷா நடிச்ச திரைப்படம்.
1: அப்படியா?
0: ஆமா, ஒரு மூன்று நண்பர்கள் பத்தின கதை. நாசர் நடிச்சிருப்பாங்க. சரி, இப்ப அந்த பாடல் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா?
1: சரிம்மா, சரிம்மா.
0: உங்களுக்காக இப்ப அதே பாடல் வந்துட்டே இருக்கு, என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து. இருந்து

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சது திரை அருவி. மற்றொரு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் துஷார் சுபீர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த

நேர்களுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேர பிற்பகல் 3:03 நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இது குக்கோ நிகழ்ச்சி. குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு, 9443360794. ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதல் பாடல் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடையாலுருட்டிலிருந்து மகேஸ்வரி, சிவந்தி, லிங்கத்துறை இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. அதர்மம் படத்திற்காக முத்துமணி பாடல் தான் கேட்டிருக்காங்க. எல்லா நேர்களுக்காகவும்

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. 3:10 ஆயிட்டுருக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அந்த வரிசையெல்லாம் அடுத்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. சிவநாடானூர்லேருந்து மாறி அவங்களுடைய விருப்பமாக தான் பாடல் கேட்க போகிறோம். உன்னுடன் படத்திற்காக கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற பாடல் தான் கேட்டுருக்குறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரல்களில் இதோ.

நம்ம நிலை பெண்மலை 102.6 ஹாப்பியாக கேட்டுட்ருக்கிறீங்க. கொக்கு நிகழ்ச்சி 3:17 ஆயிட்டுருக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க அந்த வரிசையில். அடுத்து தான் பாடல் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மும்பையிலிருந்து KN ராஞ்சன் பாடல் கேட்டிருக்காங்க. ஊரு விட்டு ஊர் வந்து இந்த படத்திற்காக சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு செமையான பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி.

குக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் நேர்களுடைய விருப்பங்களாக கேட்டுட்ருக்குறோம். வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் பாடல்கள் கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, நிலையிலிருந்து மகேஷ் பாடல் கேட்டிருக்காங்க. சிம்ம ராசி திரைப்படத்திற்காக வானத்து நிலவெடுத்து அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் சொன்னலதா குரல்களில் எல்லா நேர்களுக்காகவும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்களை நேரம் 3:27 நிமிடம் ஆயிடுச்சு. நிறைவான பாடல் கேட்க போகிறோம். பாளையங்கோட்டையிலேருந்து செம்பலன் ஆதிகவி பாடல் கேட்டிருக்காங்க. அம்மன் கோவில் கிழக்காலை இந்த படத்துலேருந்து உன் பார்வையில் அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருக்காங்கங்க.

முனிர்பலம் பிரதீக்ஷா பேச்சி, தேனிலிருந்து காரமிக கண்ணு விஜயா ரவி, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், சீதா லட்சுமி, ஆய்க்குள்ளிருந்து சுப்பிரமணியன், நாஸ்ரீக் ராஜேஸ்வரன், உடையாமலி பால்ராஜா, ஆகாஷ் தோட்டம், பாளையம் கோகிலா, திண்டுக்கல் சுந்த, தென்காசி குத்தாலிங்கம், ஆனந்தபுரம் பிந்து, சைலஜா, கடகநேரி கண்ணன், சுமதி, நெல்லை மகேஷ், சங்கரன் கோவில், பாரதிதாசன், கோவில்பட்டி ஆறுமுகசாமி, பனையடிப்பட்டி அரசு ஆரியங்காவிலிருந்து இந்திரா, பாகியலட்சுமி, லக்ஷ்மி எல்லாம் கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து அபுதாகீர், வி கே பிரம் முகமது, ஆழ்வார் குறிச்சியிலேருந்து ஸ்ரீதேவி, கண்ணன் கயத்தாலேருந்து பிரகாஷ், இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு நாம கொக்கு நிகழ்ச்சியில். இதோ

நேர்களே, அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவேற்றது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. இன்றைக்கு பாடல் கேட்டால் எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் குக்கு நிகழ்ச்சியை. நேர்களின் கேட்கலாம், தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, இன்று மாலை நான்கு இரண்டிற்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இன்றைய பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணலாம். 0462251132 மற்றவரைய 0462251133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்களும் தாயம் உருட்டி விளையாடலாம் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில். இன்று மாலை 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1997 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க, கூடவே சுவாரஸ்யமான தகவல்களோடு. நேர்களே, நீங்களும் இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக உங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0442498648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் சொல்கிறேன், 0442498648 அப்படிங்கிற தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேர்களை கேட்கலாம் 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆன ஸ்வீட்டான ஹாப்பியான க்யூட்டான மாலை வணக்கங்கள். எல்லோரும் டீ காஃபியெல்லாம் குடிச்சு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கிளைமேட் வர செமையாக இருக்குது. ஹாப்பியாக விளையாடலாம், நிகழ்ச்சி கேட்கலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி கேட்டிருக்கிற எல்லா நேர்களுக்கும் மாலை வணக்கங்களை மீண்டும் சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் வந்து சொல்லிடலாம். வாழ்க்கை வட்டமாக சதுரமாக கட்டமாக தெரியலனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகானது, ஹாப்பியாக ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருங்க. இப்போ உடனே புதிய தமிழ் நிகழ்ச்சியில் தாய் முரட்டி விளையாடுறதுக்காக வாங்க. என்னோட சேர்ந்து தாய் முருட்டி உங்களோட விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யார் வந்திருக்காங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கண்ணே.
1: நேர்களுக்கும் வணக்கம் சொல்றது எல் சுப்பிரமணியன்.
0: ஆமா அண்ணே வந்தாச்சு.
1: ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி வெறும் காஃபி டீ மட்டும் இல்லை, கூடவே ஸ்நாக்ஸ் ஐட்டமும் உண்டு.
0: ஆமா ஆமா
1: ஆமா. இப்போ வந்து ஒரு ஃபேமஸான தத்துவம்
0: சொல்லுங்க.
1: நீங்க சொன்ன மாதிரின்னு
0: வைங்களேன் சொல்லுங்க.
1: அதாவது பப்ஸுக்கு 4 அண்டா, சம்சாவுக்கு 3 எண்டாம்.
0: ஆமா.
1: ஆனா போண்டா வந்து எண்டே இல்லாத.
0: எண்டே இல்ல.
1: அது மாதிரி இதெல்லாம் சொல்லி நேயர்களுக்கும் நமக்கும் ஒரு பசியை தூண்டுகிற விதமாக இந்த மாலை பொழுது ஆரம்பித்திருக்கிறது.
0: ஆமா, அப்படி ஸ்நாக்ஸ் டீயோட நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்.
1: ஆமா,
0: நேயர்களுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வழக்கம் போல சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா.
0: நேயர்களை தாயை முருட்டி தான் விளையாட போறோம். இந்த 1 மணி நேரம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, தாயை உருட்டுறோம். 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள் வந்துச்சு அப்படின்னா டாஸ்க் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்கள் விழுந்துச்சு அப்படின்னா டாஸ்க் எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான்.
1: கண்டிப்பாமா.
0: ஆமா, நீங்க உடனே கால் பண்ணலாம். 0462-2256-1132 மற்றும் 0462-2256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. அண்ணே, நேர்கள் பாருங்க லைன் பிஸியா வந்துட்டு இருக்கு. வந்தாச்சு, பேசிடுவோமே.
1: கண்டிப்பாமா.
0: ஆரம்பமே அமர்க்களமா இருக்கனே.
1: அம்மா இப்படிதான் இருக்கணும்.
0: வணக்கம்
2: அம்மா. வணக்கம் சார். வணக்கம.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். ரெடியா இருக்கீங்க?
2: சரி,
1: உங்களுக்கும் இந்த சகோதரிக்கு தான் இப்ப போட்டி.
0: கேப்போம். மாணிக்கவாசன் சார்,
2: நான்
0: ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்க போறேன், சரிங்களா? ஒரு நபர் வந்து இன்னொருத்தட்ட போய் கேட்டிருக்காரு, ஒரு 50 ரூபா கிடைக்குமா அப்படின்னு
2: கேட்டிருக்காரு,
0: சரிங்களா? அத ரெண்டாவது நபர் என்ன சொல்லியிருக்காரு, சுத்தமா பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த முதல் நபர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராம்மா. ஏன்?
2: அவர்கிட்ட பணம் இருந்த உடனே அவரு அடிக்க போற போல கோபத்துல இருந்திருப்பாரு.
0: எனக்கு
1: பதில் தெரியும்.
0: தெரியுமா? சரி, கால அவகாசம் உங்களுக்காக தொடங்குகிறது.
1: அது அப்பதே தொடங்கிட்டு.
2: ஒரு 50 ரூபா இல்லாத உனக்கு என்ன வாழ்க்கை உனக்கு உலகத்துல அப்படின்னு
0: இருப்பாரு. அப்படி எல்லாம் சொல்லல,
1: எனக்கு பதில் தெரியும்.
0: தெரியுமா தெரியாதா? இன்னும் உங்களுக்கு 20 செகண்ட் இருக்கு. நாம ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
2: அவர்த்த இருந்த பணத்தை டீ காபி குடிச்சிருப்பாரு, இருந்திருக்காரு. அவர் கேட்ட உடனே அவர் டென்ஷன் ஆகி கோவப்பட்டிருப்பாரு.
0: அதுக்கு அதுக்கே டென்ஷன் ஆகணும். அதாவது சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
2: ஆனாலும்
0: ஒரு டயலாக் சொன்ன உடனே இவர் கடுப்பாயிடுச்சு. நன்றி. ஒரு மார்க் நான் எடுத்துக்கிறேன் சார். நன்றி.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.

0: ஜோதிமா, விளையாடலாமா? ஜோதிமா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க?
1: ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறதா இருக்கணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பாடுற பாட்டா இருக்கக்கூடாது. ஒரு ரெண்டு ஆணும் அல்லது ரெண்டு பெண்ணும் சேர்ந்து பாடுவது போல அந்த பாடல் இருக்க வேண்டும். சரியா? ஆமாம், உங்களுக்கு வந்து நேரம் ஆரம்பமாயிடுச்சு.
0: உங்களுக்கான கால அவகாசம்.
1: ஆமாம், யார் பாடினதுனாலும் இருக்கலாமா. ரெண்டு ஆணோ அல்லது ரெண்டு பெண்ணோ அந்த திரையில் பாடுவது போல அந்த பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும். ஒரு மூணு பாட்டு
2: என்ன
1: ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அப்பா, எவ்வளோ பாட்டு இருக்கு?
2: நிறைய
1: பேர் பாடுவாங்க. மூணு பேர் நாலு பேர் பாடுவாங்க.
2: ஒருத்தர் பாடுவாரு, அப்புறம் இன்னொரு தடவை ரெண்டு பேர்.
1: ஆஹா, நான் மூணு பேர் நாலு பேர் பாடுவாங்க கடைசியில. எத்தனையோ பாட்டு இருக்கே, வாய்ப்பு இல்லை. என்ன?
0: ஆமாம், டைம் முடிஞ்சிருச்சுண்ணா, 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு.
1: பரவாயில்லம்மா, நல்ல முயற்சி பண்ணீங்க. அது ஒரு அருமையான பாடல் தான். நாளை நமதே, நாளும் நமதேன்னு பெரிய எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், கடைசி எம்ஜிஆர். கடைசி எம்ஜிஆர் இல்லை, அவர் ஒரு நடிகர். அப்புறம் அந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. நான் கேட்டது ரெண்டே ரெண்டு பேர் சேர்ந்து பாடுகிற பாட்டு. சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கம்மா, அது என்ன பாடல் அப்படிங்கிறத நேரில் பதில் சொல்லுவாங்க. சரியா? மகிழ்ச்சிமா.
0: நன்றி, நன்றி ஜோதியம்மா, நன்றி. ஆனால் இதை சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க.
1: அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஒரு மார்க் எனக்கு கொடுக்கணும்னு சொன்ன பத்தியா?
0: ஆமா,
1: அது எனக்கு தேவையே இல்லைம்மா. ஏன் கேளு?
0: ஏன்
1: மாணிக்க வாசகம் கூட நீ பேசின பத்தியா, அதுக்கு ஒரு மார்க் இல்லை, 100 மார்க்கே கொடுக்கலாம்.
0: நன்றி. நான்
1: ஆமா, அதுக்காக தான் நான் வந்து மதிப்பெண் உனக்கு தகுதியான மதிப்பெண் தாம்மா அப்படின்னு
0: சொன்னேன். ஆமா, நம்ம நேர் வந்து நமக்கு ஒரு மார்க் வந்து இலவசமாக, அதுவும் கடைசியில் சொன்னாங்க 6.5 மார்க் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு.
1: அப்படின்னா சரி,
0: ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து நேர்களிட்ட பேசலாம்.
1: நிச்சயமா.
0: விஜய் ஆண்டனியோட பாடல் வரிகள்லையும் இசையிலையும் ரஞ்சித் வினயா பாடியிருக்காங்க. படம் என்ன அப்படின்னா சுக்கரன் படத்தில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: சொல்லிட்டேன்ல.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: நேரம் 4:15 ஆயிட்டு, பொதுகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாயும் முரட்டி விளையாடிட்டு இருக்கிறோம், விளையாடலாம். அடுத்த நேயர் யாரு வரப்போறாங்க விளையாடுறதுக்காக? வணக்கம்.
3: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். எங்க ஐயா, எங்க ஐயா சுப்ரமணிய ஐயாக்கும், எங்க பாசமயமா மேராமாக்கும் வணக்கம் சொல்லுது. கடைமலோட பீமா.
2: பீமாம்மா, உங்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
4: என்ன மழை பெய்யுதா?
3: மழை வந்து கூலாப்பா இருக்கு, கூலாப்பா இருக்கு.
4: தெரியும், பெய்யல.
3: பெய்யல, காலையில கொஞ்சம் பெய்ஞ்சிச்சு.
4: ஆமா, டீ குடிச்சாச்சா?
3: டீ தான் குடிக்கணும்.
4: அப்படியா? சப்போஸ் ஒரு டீ குடிச்சா, சப்போஸ் ஒரு வடை கிடைச்சா?
2: என்ன ஏன் விழுகிறது என்று பார்த்தால் இரண்டு விழுந்திருக்கிறது. நான் தான்
3: மாட்டிக்கொண்டேன்.
4: சுசியம் செய்வது எப்படி?
3: மூட்டைப்பூச்சி.
4: ரோட்ல
2: நிறைய ஒரு க்ளூ கொடுங்களேன்.
4: எனக்கு தெரியுமா?
2: சரிங்க, நீங்க சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. ரொம்ப தமிழ் இலக்கணத்துக்கு போனால் மாட்டிக்கொள்வேன். நன்றி பீமாமா, சூப்பரா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. நன்றி, நன்றி. வணக்கம். யார் பேசுறீங்க? குமார் சார். என்ன சார், குற்றாலம் எப்படி இருக்கு?

0: குடாலாம் ஜில்லுன்னு இருக்கு மேடம்,
1: ஜில்லுன்னு இருக்கு. ஓகே சார்,
0: குளிக்கதான் விடல.
1: ஓகே சார், தாயம் முரட்டெல்லாம் உங்களுக்கான எண் என்ன விழுகிறது என்றால் இரண்டு விழுந்திருக்கிறது.
2: சார் கேட்கணும், நான் சொல்லணும்.
0: நானா மேடம், சரி சார் கேட்கறது. மேடம், இது நாலு எழுத்து வார்த்தை கொண்ட பூமியில் இருந்து கிடைக்கும் ஒரு அரிய வகை பொருள்.
2: சரி,
0: முதல் எழுத்து முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து நாலாவது எழுத்து சேர்த்தால் இயற்கை சீற்றத்தை கிடைக்கும் ஒரு சொல்.
1: முதல் எழுத்து,
0: ஆமா முதல் எழுத்து மூணு நாலு
1: பாட்டு கேட்டு வந்துடலாம். நேர்களை பாடல் வந்துட்டு இருக்கு தமிழ் படத்திலிருந்து. அவங்க படம் பேரே தமிழ் படம் தாங்க, அதுல இருந்து பாட்டு வருது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் 4:25 ஆயாச்சு. கேட்டுருக்கிறீங்க பதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து விளையாட போற நேயர் யார், இங்கிருந்து எப்படி விளையாட போறாங்க? வணக்கம். வணக்கம் மாலை. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மம்சாபுரம். அன்பு.
0: மம்சாபுரத்துல இருந்து அன்பு.
1: ஆமா.
0: ஓகே. முதல் முறை பேசுறீங்களா? என்றால் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன செய்யணும்?
1: சொன்னேன்
2: போடுங்க.
0: என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஓகே, தாயம் உருட்டு இல்லாம ரங்கசாமி சார், உங்களுக்கு வந்து தாயம் விழுந்திருக்கு.
2: நீங்க தான் கேட்கணுங்களா?
0: ஆமா. இல்ல, நீங்க தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும். நீங்க தான் டாஸ்க் கொடுக்கணும்.
2: சரி, கேளுங்க பார்க்கலாம்.
0: சார், நீங்க தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்.
2: என்ன அப்படிங்களா? டாஸ்க் கொடுக்கணும்னா நான் எப்போ சொல்லுங்க? கொஞ்சம் செல்லால வந்து உடல்நிலை குறைவு வந்துங்க. ஆனா வந்து நெல்லை பண்பலை 102.6 நிறைய மிகுதியான வானொலி பேசுங்க. ஆனா நல்ல பண்ணுமா இருக்கு அந்த விளம்பரம் சொல்லுங்க, அது எனக்கு சரியா தெரியுதுங்க.
0: நன்றி. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேர் யாரு இங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம். வணக்கம். யாரு இங்கிருந்து?

0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
0: ஓகே
1: ஓகே. தாய மட்டும் இல்லாமா
0: உருட்டுங்க
1: உருட்டுங்க. உருட்டியாச்சு. உங்களுக்கு வந்து எண் ஒன்று விழுந்திருக்குது.
0: ஓகே நீங்க கேளுங்க.
1: கேள்வி நான் கேட்கணுமா?
0: ஆமா 1-3-5 உங்களுக்கு தானே.
1: ஆமா ஆமா, அதுல என்ன டவுட்டு? சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: ஆமா ஆமா, இது அண்ணனுக்கான டேன் ஆச்சே.
2: ஆணும் பெண்ணும் பாடின பாட்டு நிறைய பாட்டு இருக்கு, அதை நான் கேட்கல. ஒண்ணு ரெண்டு ஆண்களா பாடணும் அல்ல ரெண்டு பெண்களா பாடணும், அப்படி ஒரு மூணு பாட்டு சொல்லுங்க. மூணு
1: பாட்டு
2: ரெண்டு ஆண்களோ அல்லது ரெண்டு பெண்களோ பாடுவது போல அமைந்த பாட்டு.
0: பாட்டு
2: பாடணும் இல்லையா? ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு என்னமா கண்ணுன்னு அடுத்து
0: அப்புறம்
2: ஒருத்தர் பாடினது சொல்லிட்டீங்க, அப்ப இன்னொருத்தர் பாடினது சொல்லும்ல.
0: ஆமாமா பொண்ணு
2: சௌக்கியமா. வரிகள் வேணும் இல்லையா? ரெண்டு வார்த்தையாவது வேணும்ல ஒருத்தருக்கு. என்னமா கண்ணு சௌக்கியமா. ஆமாமா
0: தெரியல சார்.
2: இருக்கட்டும்.
1: நன்றி சார். ஆமா
2: என்னையா கேள்வி, ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னா சரின்னு சொல்லுவீரா?
1: ஆமா பாபு சார் வந்து நல்லா முயற்சி பண்ணாங்க.
2: ஆமா நல்லா என்ன
1: டக்குனு மிஸ்டர் பாரத் பாட்டை எடுத்தாங்க பாத்தீங்களா? அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். 4:30 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் பேச போறாங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? கேக்கல சரியா. சுபயாபுரத்துல இருந்து. ஹலோ யார் பேசுறீங்க சுபயாபுரத்துல இருந்து? ஓகே அண்ணா, சுபயாபுரம்னு போன நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்து வந்துட்டு லைனே கிடைக்கல. ஒருவேளை அந்த ஊர்ல இருந்து நமக்கு இணைப்பு சரியா கிடைக்க
2: மாட்டேங்குது.
1: ஓகே, நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்தெல்லாம் வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல தான் நம்ம பாடல் கேட்க போறோம். மலைக்கோட்டை படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: நேரமாயிடுச்சு 4:35 நேர்கள் அட்டகாசமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. தாயம் முரட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில தாயம் முரட்டி விளையாட போறோம். அடுத்த நேர் யார் இங்கிருந்து வர போறாங்க? வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க. மாலை வணக்கம், இது பொதுகித்துமை நிகழ்ச்சி. ஓகே, பேசலாமா? அடுத்த நேர் யார் பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், யாருமா?
1: எல்லாருக்குமா? நல்லா இருக்கும்.
0: மகாலட்சுமி தாயை ஊட்டலாமா? ஊட்டிலாம். ஓகே, உங்களுக்கு என்ன ஏன் விழுகிறது என்று பார்த்துலாம். உங்களுக்கு தாயத்தில் 3 விழுந்திருக்கு. நான் தான் கேட்கணும், கேட்டலாமா? ஈஸியாக கேட்டுருமா உங்களுக்கு? ஓகே, ஒரு ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், சரிங்களா? ஒரு பச்சை கல்ல, பச்சை கல், கல் கல், இந்த கல்லை கடலில் எரிஞ்சா என்ன ஆகும்? உங்களுக்கான 40 செகண்ட். என்ன புரியல? முங்கும். இல்லை, முங்க தான் செய்யும். அது நான் எதிர்பார்த்த பதில் இது இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் கடியாக யோசிங்க. ம், பச்சை கல்லை. ஆ, புரியல.
2: பச்சை கலர் இதாயிருமா? தண்ணி,
0: தண்ணி பச்சை கல்லாயிருமா? பச்சை கலரில் ஆயிருமா? அது எப்படி ஆகும்? ஆகாது. கொஞ்சம் கடியாக யோசிங்க. பச்சை கல்ல கடலில் இருந்தால் என்ன ஆகும்? மகாலட்சுமி போச்சு, நேரம் நானே சொல்லிட்டுமா? பச்சை கல்லை கடலில் எரிந்தால் அது ஈரமாகும். பயங்கரமான ஒரு கடி கேள்வியில. சரி, ஓகே, இருந்தாலும் ஒரு ஒரு மார்க் வாங்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு மகாலட்சுமி. நன்றிமா, நன்றி கேட்டதுக்கு. அண்ணா, எப்படி என் கேள்வி?
1: சூப்பர்மா, சூப்பர். இதுவரை இப்படி ஒரு கேள்வி நான் வந்து எதிர்பார்த்தே இல்லை.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஏர் யார்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அம்பலவான் சார், நல்ல வேலை சார், நல்ல வேலை சார், இன்னைக்கு மாட்டினது நாள் அண்ணே.
3: அப்படியா?
0: ஓகே,
1: ஏதோ
3: சாப்பிட்டு
1: முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க வாட்டு கேக்கிய.
0: சரி, ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா?
3: முழுங்கிட்டீங்களா சார்?
0: முழுங்கிடுச்சு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னே?
1: எங்க கிடைக்க போ

0: டப்புன்னு கூப்பிட்டுருக்காரு, கிடைச்சிட்டு
1: டப்புன்னு.
2: ஓகே, எங்க வந்துட்டீங்களா? குற்றாலத்துக்கு வந்துட்டீங்களா? ஓகே, தாயை மட்டும் இல்ல சார், உங்களுக்கு இரண்டு விழுந்திருக்குது.
1: ஒரு மரம் வரும்,
2: அண்ணனுக்கு 40 செகண்ட் பிளே பண்ணி விடுவோம்.
0: வாடிக்கை வாடிக்கை வாடிக்கை வாடிக்கையாளர் வந்துருச்சு. வாகை வாகை மரம்
1: இருக்கு, 5 இடத்துல வருது.
0: ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? சாபா, எப்படியாவது சரின்னு
2: சொல்லிடுறேன் சார்.
0: சார், தப்பு தப்பு
1: தான்.
0: அது என்ன எழுத்து? நாணயம்
1: என்னமா
0: அப்படி நேரம்
2: முடிஞ்சு போச்சு. ஏதாவது க்ளூ கொடுங்க, கண்டுபிடிக்க முடியும் பாக்கலாம்.
0: இந்த ஆட்டைக்கு நான் ஒண்ணு வேண்டாம், நீங்க விடைய சொல்லுங்க.
1: உயரமா இருக்கும்,
2: உயரமா இருக்குமா? என்ன உயரமா இருக்கும்?
1: ஒரு ஆள் உயரத்தை நக்கல் பண்ண சொல்லுவாங்க, நக்கல் பண்ண இந்த வார்த்தையை விடுவாங்க.
0: பனைமரம்.
2: பனைமரம்
1: முதல் ரெண்டு விசாரங்க
0: விற்பனை,
1: முதல் ரெண்டு
0: விற்பனை. விற்பனையா?
2: நன்றி.
0: நன்றி.
2: சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு மார்க் வாங்கிட்டு போயிட்டாங்க அம்பலவாணன் சார். இனி யாரெல்லாம் வந்து மார்க் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நேரிலேயே பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. மஜா படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். என்ன பாட்டு யார் எழுதியிருக்காங்க? கபிலனுடைய பாடல் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நம்ம புதையதுமை நிகழ்ச்சி நம்ம பண்பலையில் கேட்டுட்டுருக்கிறீங்க. 4:46 நிமிடத்தில் நம்ம நேயர்கள் சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறாங்க. தாய் முரட்டி விளையாட போகிற அடுத்த நேயர் யார் இங்கேருந்து வரப்போகிறாங்க? வணக்கம். வணக்கம் மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யார்?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வாழவந்தாபுரம் ரவி டெய்லர்.
1: வாழவந்தாபுரத்துலேருந்து ரவி சார். சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு மார்க் வாங்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
2: ஈஸியா?
1: ஈஸியா.
2: சரி சரி. அதாவது ரொம்ப பயந்த சுபாவ உள்ள ஒருவர் வந்து சாப்பிட போறாரு.
1: சரி.
2: ஹோட்டல் கடைக்கு.
1: சரி.
2: அப்ப இட்லி சாப்பிடுவோம்னு இட்லி கேக்காரு. அவங்க ஒரு 3 இட்லி வச்சு கொடுத்தாங்க தட்டுல.
1: சரி.
2: அத பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டாரு.
1: பயந்துட்டாரு. என்னவா இருக்கும்னு கேக்குறீங்க?
2: ஆமா.
1: என்னவா இருக்கும்? அது வந்து இட்லி ஏதோ கல்லு மாதிரி இருந்துச்சா?
2: இல்ல.
1: பயந்து சோகமானவரு. பயந்துட்டாரு.
2: ஆமா.
1: இட்லியை பார்த்து பயந்துட்டாரு.
2: ஆமா.
1: இட்லி கல்லு மாதிரி இருக்கும்னா அதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க?
2: ஒரு சின்ன குழு
1: தரேன். சொல்லுங்க.
2: இட்லி சூடா இருந்துச்சு.
1: இட்லி சூடா இருந்துச்சா? சூடா இருந்தா ஏன் பயப்படுறாரு?
2: அதத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கொடுத்தது குழு.
1: சூடா இருந்துச்சா? அவர் இட்லிக்கு பதில வேற ஏதாவது கொடுத்துட்டாங்களா? அடுப்பு கறிக்கா கங்கே கொடுத்துட்டாங்களா? அது இட்லி தானா?
2: இட்லி தான்.
1: இட்லி தான். ஏன் பயந்தாரு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க சார்.
2: இட்லி சூடா இருந்துல.
1: ஆமா.
2: ஆவி வரந்துச்சு.
1: ஓ, ஆவி பார்த்து பயந்துட்டாரா? அடாடா சார், நான் இப்படி யோசிக்க வந்துட்டேனே.
3: சார், சிறப்பு சிறப்பு.
1: சூடுன்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே சார்.

0: அப்போ சார் ஒரு மார்க் உண்டு தான் சார்.
1: சிறப்பு சார்,
0: ரவி சார்
1: அருமையா சொன்னீங்க,
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி.
2: ராஜேந்திரன்
0: சரி ராஜேந்திர சார், தாயம் உருட்டிலாமா?
2: உருட்டுங்கம்மா.
0: உருட்டுங்க. ஓகே உருட்டுங்களா. அவங்களுக்கான தாயம் நான்கு.
2: சரிங்கம்மா,
1: நீங்கள் தான் கேட்கணும்.
2: சரி சார். அதாவது இது வந்து ஒரு சொல், அதாவது ஒரு ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல், அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: சரி.
2: ரெண்டாவது, அந்த ரெண்டு சொல் ஒரு ஆளுடைய பெயர்களை குறிக்கும். அந்த நாலாவது எழுத்து வந்து ஒரு பொருளினுடைய தரத்தை குறிக்கும்.
1: சரி, விசுவாசம். ஒரு மதிப்பெண்
0: கொடுத்திருக்காரு.
1: அதுவும் ஒரு பேர் தான், மொத்த எழுத்தும் ஒரு பேர் தான்.
0: சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். கங்கை அம்மனுடைய பாடல் வரிகள்ல மாப்பிள்ளை படத்திற்காக ரஞ்சித் மணிஷ் சர்மாவுடைய சேத்துல இசையில ரஞ்சித் பாடியிருக்காங்க. ரீமிக்ஸ் பாடல் தான் கேட்க போறோம். மாப்பிள்ளை படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேரமாயாச்சு. மாலை 4:55 நம்ம பொதுகி தும்பி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு பொதுகி தும்பி நிகழ்ச்சியில தாயம் உருட்டி சூப்பராக விளையாடும் நிறைய நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க. மார்க் வாங்கின எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வாங்கணும். மார்க் கொடுத்த நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நம்ம பொதுகி தும்பி நிகழ்ச்சியில் இது வரைக்கும் எனக்கு லைன் கிடைக்கலப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேர்களும் கவலைப்படாதீங்க, இன்னொரு லைன் இன்னொரு நிகழ்ச்சியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். பொதுகி தும்பி நிகழ்ச்சி இது வரைக்கும் மகிழ்ச்சியை வழங்கிடும் நானுங்கள் மீராமற்றம்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்கலாம் நேர்களே. பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காகவே.

0: நேர்களை மருது திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலோடு புதியத்துமை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்கலாம். 1997 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கீங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 1,600,000,000,000 ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எங்கள் நேயர்களே, நேரம் மாலை 5:03. நேர்கள் சூப்பரான பாடல்களோடு கேட்டு ரசிக்க போறீங்க. இது படமும் பாடலும். நேர்களே, ஒவ்வொரு நாளும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு வருடத்திலிருந்த திரைப்படங்கள், அதிலிருந்து அந்த திரைப்படங்கள்லேருந்து வெளிவந்த பாடல்கள் கூடவே சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த திரைப்படங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1997 வெளிவந்த தமிழ் சினிமா திரைப்படங்கள்லேருந்து திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கிறீங்க, கூடவே சுவாரஸ்யமான தகவல்களும். படமும் பாடலும் நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். மீண்டும் நான் உங்கள் மீரா. 1997 வந்து நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் வெளியாயிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். 1997 இப்போ நம்ம முதல்ல என்ன திரைப்படம் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மின்சார கனவு அப்படின்ற படம் தான். இந்த படத்தை வந்து ராஜீவ் மேனன் வந்து இயக்கியிருந்தாங்க, ஏரமான் இசையமைச்சிருந்தாங்க, அரவிந்த் சுவாமி, பிரபுதேவா, கஜோல் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ராஜீவ் மேனன் வந்து விளம்பரப்பட இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் இருந்தவர். இந்த ராஜீவ் மேனன் இயக்குனா மட்டும்தான் இந்த படத்துக்கு நான் மியூசிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரமான் வந்து இசையமைப்பதாக சொல்லி இசையமைச்ச திரைப்படம் தான் இந்த மின்சார கனவு. இந்த கஜோல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரில் முதல்ல வந்து மணிஷா கொய்ராலா அவங்கள தான் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்துருக்காங்க. கால் ஷீட் பிரச்சனை இருந்ததுனால நடிக்க முடியல. அப்புறமா மாதுரி தீக்ஷித்தை கேட்டிருந்துருக்காங்க, அவங்களுக்கும் கால் ஷீட் பிரச்சனை இருந்ததுனால நடிக்க முடியல. இறுதியாக தான் இந்த கேரக்டரில் வந்து கஜோல் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நடிகை கஜோலுடைய முதல் தமிழ் அறிமுக படம் இது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, டான்ஸுக்காக பிரபுதேவாவுக்கு சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருது மின்சார கனவுக்காக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரபுதேவா சாருக்கு வந்து டப்பிங் கொடுத்தது யார் தெரியுமா, நம்ம விக்ரம் சார் தான். இசை, நடனம், பாடகர், பாடகி அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரிஸில் வந்து தேசிய விருதுகள் பெற்ற சூப்பரான படம் தான் மின்சார கனவு. இப்போ இந்த படத்தில் இருந்தால் சூப்பரான ஒரு பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா பாடியிருக்காங்க. ஏரமானுடைய இசையில் பாடலிதான்.

நேர்களை நேரம் மாலை 5:10 ஆயிற்றுக்கு. நம்ம நல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியெல்லாம் 1997 வெளிவந்த திரைப்படங்களில் தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். கூடவே சுவாரஸ்யமான தகவல்களும் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, காலம் எல்லாம் காத்திருப்பேன். இந்த படம் தான் ஆர் சுந்தரராஜனுடைய இயக்கத்தில், தேவா இசையமைப்பில், விஜய் சார் டிம்பிள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. January 14, 1997 வெளிவந்தது இந்த படத்தில். விஜய் சார் வந்து ஒரு 5 நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துள்ளலான பாடலை வந்து பாடியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை வந்து முதல்ல வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? முரளி சாருக்காக தான் இந்த கதை முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு. சில காரணங்களால் முரளி சார் நடிக்க முடியாமல் போக விஜய் சாருக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. வளர்ப்பு தாயாக வரக்கூடிய ஸ்ரீவித்யா, நீ என்னோடய சொந்த மகன் இல்லை, அநாத இல்லத்திலிருந்து தத்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. இந்த எமோஷ்னல் காட்சி அப்படிங்கிறது 90s ரசிகர்களை தியேட்டரில் வந்து கண்கலங்க வச்ச காட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துல இருந்தா சூப்பரான ஒரு பாடல் கூட நம்ம கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள், தேவாவோட இசையில், ஆர் சுந்தரராஜன் அவர்களே பாடல் வரிகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாமா?

0: वर्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிற நேரம் 5:18. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1997 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா ரட்சகன் திரைப்படம் தான். இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். இந்த படத்தை வந்து பிரவீன் காந்தி இயக்கியிருந்தாங்க, ஏரமான் இசை அமைச்சிருந்தாங்க, நாகார்ஜுனா, சுஷ்மிதா சென், எஸ்பி பாலசுப்ரமணியம், ரகுவரன், வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருந்தாங்க. நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா சார் வந்து ஏரமான் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே வேறு எதையுமே கேட்காமல், கதை கேட்காமல், எதையுமே கேட்காமல் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக. இது அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நாகார்ஜுனுக்கு வந்து நடிகர் சுரேஷ் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுஷ்மிதா சென்னுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க நடிகை சரிதா தான். கிரேசி மோகன் வந்து இந்த படத்துக்கான வசனங்கள் எழுதியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு புது ட்ரெண்டை ஏற்படுத்தின திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ட்ரெண்ட் அப்படின்னா டீசர் ட்ரெண்டு தாங்க. இப்போலாம் டீசர் ட்ரெய்லர் முன்னே டீசர் வெளியிடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமாயிருச்சு இல்லையா. அப்போ அந்த 97 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ரட்சகன் படத்தோட 2.5 நிமிட ஆக்ஷன் டீசரை வந்து வெளியேற்ப வெளியே வெளியிட்டு

கூப்பிட்டு ரொம்பவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கியிருந்தாங்க இந்த படத்தின் மேலே. பாடல்கள் எல்லாமே ரொம்பவே ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஹிட்டான ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறாங்க ஏரமான். இசையில் தான் பாடல் வருது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக, ரட்சகன் படத்துக்காக.

நேர்களை நேரமாயாச்சு. 5:25 நேர்கள் கேட்டிருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1997 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டிருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா ஜானகி ராமன். சொந்தசியோட இயக்கத்தில் சிற்பியோட இசையில் சரத்குமார், நக்மா, ரம்பா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் சுராஜ் வந்து இந்த படத்தில் சுந்தர்சி சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக வந்து பணியேற்றிருப்பாங்க இந்த படத்துக்காக. இந்த படத்துடைய பெரும்பான்மையான காட்சிகள் எல்லாமே கோவிச்செட்டிப்பாளையத்தில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. திருமணமே நான் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சகோதரர்களை பற்றின கதை தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள சுற்றி தான் வந்து கதைக்கரு வந்து இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு 4 பெண்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு குடும்பத்தை வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அந்த காட்சி அப்படிங்கிறது தியேட்டர்களில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த ரசிகர்களால் ரொம்ப ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு மணிவண்ணன் சார் செய்கிற அலப்பறைகளும் கவுண்டமணி சார் வந்து கொடுக்குற கவுண்டர்களும் இன்னைக்கு வரைக்குமே மீம்ஸில் நிறைய இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஜானகிராம் படத்துடைய கவுண்டர்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருந்தால் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காகவே ஜானகிராமன் திரைப்படத்தில் இருந்து. பழனி பாரதியின் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் பாடல் இது.

நேரம் 5:31 ஆயிட்டிருக்கு. படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1997 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் சேரனுடைய இயக்கத்தில் தேவாவோட இசையில முரளி, மீனா, சங்கவி, மணிவண்ணன், வடிவேலு அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த திரைப்படம் தான். இந்த படத்தோட கதையை அந்த கதையில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி போன ரஜினி சார் வந்து தன்னுடைய அருணாச்சலம் படத்தோட 100வது நாள் விழாவில் வந்துட்டு சேரன் சாரை வந்து கூப்பிட்டு அவருக்கு தங்கச்சங்கிலி வந்து பரிசளிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு கதைங்க இந்த கதை. என்ன படம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், பொற்காலம் அப்படிங்கிற படம் தான். செம ஹிட் அடித்த படம். தெலுங்கு, இந்தி, கன்னடம் இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே ரீமேக் செய்யப்பட்ட படம். அதாவது மண்பாண்டங்கள் செய்யக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கை தொடர்பான கதைக்கரு வந்து இந்த படத்துலேயே மையமாக்கி எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து இதற்காக ஒரு உயிரோட்டமான நடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு நிஜமாகவே அந்த மண்பாண்டங்களை வந்து செய்ய வந்து கற்றுக்க வச்சிருக்கிறாங்க இயக்குனர் சேரன். காமெடி கேரக்டர்களில் ரொம்பவே சூப்பராக நடிச்சுட்டு வந்த வடிவேல் சார் இந்த படத்தில் ஒரு தங்கையோட பாசத்துலேயும் அப்புறம் சீசனத்தை கேட்காமல் பெண் கேட்கக்கூடிய அந்த காட்சியிலையும் சரி ரொம்ப வந்து எமோஷ்னலான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த பொற்காலம் படத்தில். இப்போ பொற்காலம் திரைப்படத்தில் வந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதாலாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க, கேட்கலாம்.

நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கிறீங்க. 1997 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்தால் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்த படம், இந்த படம் வந்து பெரிய ஹிட் மூவிங்க. இதெல்லாம் யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னா, ஃபாசிலுடைய இயக்கத்தில், இளையராஜாவோட இசையில் தான் இந்த திரைப்படம் செம ஹிட் அடிச்சது. விஜய் சார் நடிச்சிருந்தாங்க. ஷாலினி, ஸ்ரீவித்யா, சிவகுமார், மணிவண்ணன், சார்லி, தாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் நட்சத்திரப்பட்டாங்க.

0: நடிச்சிருப்பாங்க. 90s கிட்ஸோடைய எவர் கிரீன் காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க, காதலுக்கு மரியாதை படம் தான் அது. லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு புக்கை கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரே நேரத்தில் எடுக்க போவாங்க, அங்கே வந்துடும் லவ்வு. இந்த சீன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஒரு ஐகானிக் லவ் சீனாக இப்போ வரைக்கும் இருக்குங்க. இந்த படத்தை இயக்குனர் ஃபாசில் வந்து மலையாளத்தில் அனியத்ராவு அப்படிங்கிற பேரில் இயக்கிய வெற்றி படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த காதலுக்கு மரியாதை. முதல்ல ஃபாசில் சார் வந்து ஹீரோவாக யாரை தரமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அப்பாஸ் சாரை தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கான்சைட் பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த வாய்ப்பு விஜய் சாருக்கு வந்திருக்கு. மினி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஷாலினி. அது வரைக்கும் பேபி ஷாலினியாக இருந்தவங்க இதில் தான் ஹீரோயின் ஷாலினியாக வந்து அவதாரத்தை எடுத்திருந்தாங்க முதல் முறையாக. இந்த படத்தில் நடித்ததுக்காக நடிகர் விஜய் சாருக்கு தமிழ்நாடு அரசுடைய சிறந்த நடிகருக்கான மாநில விருதும் கூட கிடைச்சதுங்க. ஓகே, இப்போ இந்த படத்துல இருந்தால் சூப்பரான ஒரு பாட்டு கேட்க போகிறோம். பழனி பாரதியோட பாடல் வரிகளில் சுஜாதா மோகன், கேஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: பதா ஹே துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் எக் சப்னா ஹே और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार. आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ.
2: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, நேரம் 5:47 ஆயிட்டுருக்கு. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு 1997 வந்த திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த படம் என்னென்னா பெரிய தம்பி. இந்த படம் தாங்க சித்ரா லக்ஷ்மணன் அவங்களோட இயக்கத்தில், தேவோட இசையில் பிரபு, நக்மா, கவுண்டமணி, விஜயகுமார், சந்திரசேகர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. 1997 பொங்கல் ரிலீஸாக வந்து இந்த படம் வந்து வெளியாச்சு. இந்த குடும்பங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு குடும்ப திரைப்படமாக அமைஞ்சிருந்தது இந்த பெரிய தம்பி. இந்த படத்தில் நம்ம இளையதிலகம் பிரபு அவர்கள் வந்து கதாநாயகனா சிவா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. செல்வி அப்படின்ற கேரக்டரில் நக்மா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டமணி சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா லக்ஷ்மணன் வந்து இந்த படத்தை இயக்கியும் தயாரிச்சும் இருந்தாங்க. இசையாணி நம்ம இளையராஜா சார் வந்து நிறைய ஹிட் பாடல்கள் வந்து கொடுத்த தேவா இவங்களை வந்து இதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. வைரமுத்து சாருடைய பாடல் வரிகளில் நிறைய பாடல்கள் ஹிட் பாடல்களாக இருந்துச்சு இந்த படத்தில். இப்போது இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. வைரமுத்துவின் வரிகளில்

நேர்களை நேரம் மாலை 5:53 நேர்கள் கேட்டிருக்கிறீங்க படமும் பாடலும். நிகழ்ச்சியில் அடுத்த படம் என்ன அப்படின்னா கங்கா கௌரி அப்படிங்கிற திரைப்படம் தான். 1997 வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தில் ஹீரோவாக அருண் விஜய் நடிச்சிருந்தாங்க. மாதேஸ்வரன் இயக்கத்தில் சிற்பியோட இசையில் அருண் விஜய், சங்கீதா, வடிவேலு, மந்த்ரா எல்லாரும் நடித்த படம் தான் இந்த படம். இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் இயக்குனர் மாதேஸ்வரன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து முன்னணி இயக்குநர்களை இருந்த ஆபாவாணன், மனோபாலா அவங்ககிட்டலாம் உதவி இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவன் தான் மாதேஸ்வரன். 90s ரொம்ப பிரபலமாக

முன்னணி நாயகில் இருந்த சங்கீதா கௌரி அப்படின்ற கேரக்டர்லும் மந்த்ரா வந்து கங்கா அப்படிங்கிற கேரக்டர்லும் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரங்களுக்கு இடையேக்கூடிய ஈகோ, காதல், யுத்தம் இது எல்லாம் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. வடிவேலு சார் இந்த படத்தில் விச்சு அப்படின்ற கதாபாத்திரத்தில் அருண்விஜயோட சகோதரரை வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவருடைய. அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் சிற்பி வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. நல்ல துள்ளல் இசையில் வந்து எல்லா பாடல்களையும் இசையமைச்சிருந்த இவங்க இசையமைத்தது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் கெஸ்ட் அப்பியரன்ஸில் வந்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திருந்தாங்க இந்த படத்தில். இப்போ நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இந்த படத்தில் இருந்தால் சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம் நேர்களே. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சிகளை இதுவரை உங்களோடு காட்சிகளில் கலந்து வழங்கி கொண்டிருந்தேன் நானுங்கள் மீரா. நேர்கள் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

அன்பு உறவுகளுக்கு பண்பான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களினை கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 2026 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் பேச்சியம்மன் கதை வில்லுப்பாட்டு, வழங்குபவர் சமாதானபுரம் பி பாப்பாத்தி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள். 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் கடித வழி விருப்பமாக வர காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேராய் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறார் அம்பாசமுத்திரம் மேலக்கோணியூர் ஆர் சாமியேல் அவர்களினுடைய விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை இனி கேட்கலாம். நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க உரை, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி, வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள், 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 வணக்கம் பரணி, 7:30 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலில் தமிழே அமுதே உரை, வழங்குபவர் பொன்வேலு மயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி, பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரை இசை பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை, வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சிஐ சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று, பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது, 10:02 மனம் விரும்புதை நேர்களின் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு, பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்பக்கலை குறித்த தகவல்கள், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 தொடர்ந்து திரை இசை, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே, திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் எவை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் மக்கள்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரமாய் பக்தி மாலை நிகழ்ச்சி.

நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. இறைவன் ஒருவன், வழிகள் பல, மனிதனை நல்வழிப்படுத்துவதே எல்லா மதங்களின் நோக்கம்.

நிலை பொன்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. இறைவன் ஒருவன், வழிகள் பல, மனிதனை நல்வழிப்படுத்துவதே எல்லா மதங்களின் நோக்கம்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பந்தலை 102.6 ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. தன்னை அறிந்தவன் இறைவனை அறிகிறான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் உண்மை தானே வெளிப்படும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக்க அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக்க அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக்க அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து

0: நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். சிலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது, இப்ப 2 கூட அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4லையும் இந்த மாதிரி இந்த நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 கோர் சாங்ஷன் ஆயிருக்கு.
0: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
4: என் பேர் லென்ஸ்லாங் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பார்க்குறேன். காமேகவுடன் பட்டில் இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரமே எங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊர்க்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறது எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியில் சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி இது எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
0: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா

உடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் செல்வம் சேர்ப்பதை விட நற்பெயர் சேர்ப்பது சிறந்தது. மனிதன் விட்டு செல்வது பொருள் அல்ல, பண்புதான். எனவே பண்பை காப்பதில் சிறந்து செயல்படுங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பிரார்த்தனை என்பது உதடுகளின் மொழி அல்ல, அது இதயம் இறைவனுடன் பேசும் அமைதியான உரையாடல்.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. துன்பம் மனிதனை சோதிக்கும், ஆனால் நம்பிக்கை அவனை மீண்டு எழச் செய்யும்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பிறரின் குறைகளை எண்ணும் மனம் இருளடையும். பிறரின் குறைகளை திருத்துவதை விட தன் குறைகளை திருத்தும் மனம் ஒளியடையும்.

0: ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடும் இன்னிசைப்பாடல்களோடும். நேரம் 7 மணி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களினி கேட்கலாம் திரை இசை. முதல் பாடல் ஒலிக்கிறது 16 வயதிலே திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் ஜானகியின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரையிசையோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது.

0: கிளி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் ஒரு முறை agnchn1@gmail.com. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் விஜயகுமார்.
2: மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டிலுள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அவங்க பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயனடைறாங்க. இதோட சேர்த்து 1 வீக்ல வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு. அதுவும் இல்லாம ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது.
5: என் பேர் கஸ்தூரி. நாங்கள் எங்கள் பேங்க் குழுவுக்காரும் எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு குழுக்கரன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் வந்து சிந்து நதி குழு. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட என்ன தேவைகளாக இருந்தாலும் இங்கே வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
2: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வு தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை.

0: பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ், ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களில் இப்போ கேட்கிற நிகழ்ச்சி நம்மை சுற்றி. நம்மை சுற்றில முதல் தகவல் யாருக்கானது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கு கடனுதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய சமூக பொருளாதார நிலையினை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு பொது கால கடன், பெண்களுக்கு சிறு கடன், மகளிருக்கான புதிய பொற்கால கடன், ஆடவருக்கான சிறு கடன், கறவை மாட்டுக் கடன் போன்ற பல்வேறு கடன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் நிதியுதவியும் வழங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும், 2026-27 ஆண்டை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிறைய நபர்களுக்கு கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் கடன் கோருபவருக்கான தகுதிகளாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பிற்படுத்தப்பட்டவரா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா மற்றும் சீர்மரபினராக இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு குறையாமல் இருக்கணும், மிகாமல் இருக்கணும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த கடனுதவி வழங்கப்படும். பொதுக்கால கடன் திட்டம் மூலமாக சிறு தொழில் வியாபாரம் செய்ய அதிகபட்சமாக தனிநபருக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படும். ஆண்டு வட்டி விகிதம் 6%-8% வரைக்கும் இந்த கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது இருக்கும். பெண்களுக்கான புதிய பொற்கால திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படும். இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் 5%. சிறுகடன் வழங்கும் திட்டத்தின் கீழே சுய உதவிக்குழு மகளிர் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படுது. இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் 4%. சுய உதவிக்குழு தொடங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். திட்ட அலுவலர் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த மகளிர் குழு. சிறுகடன் வழங்கும் திட்டத்தின் கீழே சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆடவருக்கு அதிகபட்ச கடன் தொகையாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒரு குழுவிற்கு அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படுது. இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் 5%. அது மட்டும் இல்லாமல் கறவை மாடுகள் வாங்க ஒரு கறவை மாட்டிற்கு 30,000 வீதம், 2 கறவை மாடுகள் வாங்குவதற்கு ரூபாய் 60,000 வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுது. இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் 6%. வங்கி விதிகளின்படி கடன் தொகைக்கான பிணையம் தேவைப்படின் அதற்கு அளிக்கப்பட வேண்டும். அந்த பிணையம் என்பது அனைத்து கூட்டுறவு வங்கிக் கிளைகளிலும் விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, திட்ட அறிக்கை, அது பெரிய திட்டமாக இருந்தால் மட்டும் திட்ட அறிக்கை, அதனோடு சேர்த்து ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கோரக்கூடிய மற்ற ஆவணங்கள், இது எல்லாத்தோட நகல்களையும் இணைத்து திருநெல்வேலி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், கொக்கரகுளம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி இந்த முகவரிக்கு, மற்றும் மேலாண்மை இயக்குனர் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எம்ஜிஆர் மாளிகை வண்ணார்பேட்டை திருநெல்வேலி இந்த முகவரிக்கு, கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் திருநெல்வேலி, முகவரி எண் 1 மெஞ்ஞான தெரு, பாளையங்கோட்டை. இந்த இடங்கள்லேயும் நீங்கள் விண்ணப்பங்களை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள், அனைத்து விவசாய கூட்டுறவு வங்கிக் கிளைகள், அனைத்து நகர கூட்டுறவு வங்கிக் கிளைகள் இங்கேயுமே கடன் கோரும் விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்கலாம். அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கான அடுத்த தகவல் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய உலாமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கக்கூடிய திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்று 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலாமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை ரூபாய் 50,000 வழங்க
2: தமிழ்நாடு. After wins for the co-host Mexico, the other two host nations are in action later. Canada face Bosnia and Herzegovina in their opening match in Toronto. Canada will be without their captain.

நேர்கள் இதுவரை கேட்டது 2026 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரத்தை. நேரம் 7:32. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க அறிவியல் நேரம் நிகழ்ச்சி. மனித வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் 2025 மற்றும் 2026 உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு. அதில் சில முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான்

பட் வந்த கணினி இனிமே மனித மூளையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொழில்நுட்பம் மூலமா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது அறிவியல் நேரம். நேர்களே, இன்று இரவு 8:05 கிடம்பர் இருக்கிறது. ஊரும் உறவும் பேச்சியம்மன் கதை வில்லுபாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் பி பாப்பாத்தி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். 9:30 இலக்கியசாலை நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள் எனும் தலைப்பில். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இடம்பெற இருக்கிறது. நேயர்களுடைய கடித வழி தொகுப்பாக அந்த வகையில் இன்றைய பாடல் தொகுப்பு மேலக்கூனியூர் ஆர் சாமியேல் அவர்களுடைய கடித வழி தொகுப்பில். அறிவியல் நேரத்தில் 2025-26 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறந்த கண்டுபிடிப்புகளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். 2025 ஆண்டில் குவாண்டம் அறிவியலுக்கான சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த குவாண்டம் கணினிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சாதாரண கணினிகள் பல ஆண்டுகள் எடுக்கும் கணக்குகளை சில நிமிடங்கள்லேயே தீர்க்கக்கூடிய திறன் கொண்டவை தான் இந்த குவாண்டம் கணினிகள். மருந்து கண்டுபிடிப்பு, விண்வெளி ஆராய்ச்சி, வானிலை கணிப்பு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்த கணினிகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் 2 தனித்தனி குவாண்டம் மையங்களை கொண்ட டூயல் கோர் குவாண்டம் கணினி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது கணக்கீட்டினுடைய துல்லியத்தையும் நிலைத்தன்மையையும் அதிகரிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வர காத்திருக்கு. காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து.

மனிதனுடைய நல்ல வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதும் பாக்டீரியா தான், மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறதும் பாக்டீரியா தான். அதே போல் வைரஸ்களும் நமக்கு தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தீமையை செய்யக்கூடிய அந்த வைரஸுடைய மரபணுவை குவாண்டம் கணினியில் பதிவேற்றிருக்காங்களாம் விஞ்ஞானிகள். இது மூலமாக அறிவியல் உலகே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மற்றும் ஒரு சாதனை அப்படிங்கிறது இந்த கடந்த ஆண்டு நடந்திருக்கு. ஒரு முழுமையான வைரஸ் மரபணுவை ஒரு குவாண்டம் கணினியில் பதிவு ஏற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. இது மூலமாக எதிர்காலத்தில் அந்த வைரஸ் மூலமாக வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும், இந்த தனிநபர் மருத்துவ சிகிச்சைகளில் வேறு என்ன வகையில் மேம்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கறதுக்காக இந்த வைரஸ் மரபணுவை கூட இப்போ பதிவேற்றிருக்காங்களாம் கணினியில், குவாண்டம் கணினியில். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கு. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பில். அறிவியல் நேரம் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நேர்களே. கண்ணாடி அணிந்தவுடன் நமது கண் முன்னே தகவல்கள் கிடைச்சா எப்படி இருக்கும்? தகவல்கள் நம் கண் முன்னாடியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போது கண்டுபிடிச்சிக்கக்கூடிய இந்த ஏஆர் கண்ணாடிகளுடைய சிறப்பு. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னா மேப் வேணும் அப்படின்னா அந்த வழிகாட்டுதலை கொடுக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பை கொடுக்குது. கல்வி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது கொடுக்குது. மருத்துவம் போன்ற துறைகளில் இந்த கண்ணாடிகள் தேவைப்படுது. ரொம்ப பயன்பாடு உடையதாகவும் இருக்குது. ஒரு இயந்திரத்தை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறதையும் நேரடியாக காட்ட முடியும். செயற்கை நுண்ணறிவு வடிவமைத்த இந்த புதிய சிப் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்குறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. ரெண்டாயிரத்தி 2026 அறிமுகமான இந்த புதிய குவாண்டம் சிப் செயற்கை நுண்ணறிவுடைய உதவியோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் கணினியினுடைய செயல்திறன் பல மடங்கு உயர்ந்து சிக்கலான அறிவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய திறன் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் வருது. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைமன்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலிவன்.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரத்தில். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். மனிதன் நிலவுக்கு சென்றது ஒரு காலத்தில் கனவாக இருந்துச்சு. இன்னைக்கு மூளையை கணினியோட இணைக்கிறதும் குவாண்டம் கணினிகளை உருவாக்குறதும் ஒளியை கொண்டு தகவல்களை செயலாக்குறதும் நனவாயிட்டு வருது. அறிவியல் ஒவ்வொரு நாளும் புதிய எல்லைகளை தொட்டு வருது. இன்றைய ஆய்வக கண்டுபிடிப்புகள் நாளைய மனித வாழ்க்கையின் அங்கமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அறிவியலை அறிந்து கொள்வோம், எதிர்காலத்தை உருவாக்கும் என கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க செய்திகள், அதனைத் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க ஊரும் உறவும்.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11.80 கோடி டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37.80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1.90 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள

அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவிக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவிக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரித்தம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: பாச உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ஊரும் உறவும். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சமாதானபுரம் பி பாப்பாத்தி குழுவினர் வழங்கும் பேச்சியம்மன் கதை வில்லுப்பாட்டு கேட்கலாம்.

0: தானாகவே முளைத்த தானேங்கிரிமான் ஒண்ணு வெள்ளி இங்கிரி என்று சொல்லக்கூடிய தாவது கைலைமா பர்வதத்திலே ஜீவரட்சண்டு விளங்கக்கூடிய அந்த சங்கரன் சதாசிவன் நிமலன் இருதரன் இனியவர்கடியேன் காணகாலன்
1: காமதகன்
0: கங்காலன் கண்ணிசோடி மங்கையோர் பாகன் ஆளவை கடவுள் நித்தன் ஐங்கரன் பரசுவாணி என்று சொல்லக்கூடிய ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமானும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியால் அங்கையற்கண்ணி அந்தரி புரந்தரி என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா அம்மையாகப்பட்ட உமையவள் அம்மை என்ற பார்வதியாலும் சிவனாரும் சிவசக்தியுமாக சிவன் கைலைமா பர்வதத்திலே அங்கே கொலுமாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே சத்திய லோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மலோகத்திலே யாரை அமர்ந்திருக்கிறார் ஆனால் படைக்கும் தொழிலையே தாவது உருவாக கொண்ட தாவது அந்த நான்முகன் படைக்கும் பிரம்ம தேவன் அந்த பிரம்ம தேவனும் பிரம்மனுடைய மனைவியாகப்பட்டவள் தாவது நல்வாணி என்று சொல்லக்கூடிய கலைவாணி அந்த சரஸ்வதி தேவியும் அந்த சத்தியலோகத்திலே குழுவாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் மேலும் அங்கே யாரையா அமர்ந்திருக்கிறார் வைகுண்ட லோகத்திலே என் பெருமாள் ஹரிராமச்சந்திரமூர்த்தி தாவது என் பெருமாள் மாயோன் கண்ணன்
1: பெருமான்
0: தாவது ஆபத்
1: பாந்தவன்
0: உந்தி பூர்த்தவன் ஓடிழந்த கோபால
1: கண்ணன்
0: தாவது மண்ணிழந்த மாயோன் என் பெருமாளும் ஆனால் அம்மையாகப்பட்ட லட்சுமி தேவியும்
1: லட்சுமி தேவியோ
0: அந்த வைகுண்ட லோகத்திலே
1: வைகுண்ட லோகத்திலே
0: அங்கு குலமாகவே அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்க கூடிய நாளையிலே ஆண்டவன் அந்த சாட்சாதி பகவானையும் அம்மையாகப்பட்ட சக்தி உமை பார்வதியாலையும் ஆந்திர தேவாதி தேவர்கள் எப்படி வணங்கி நிற்கிறார்கள்
1: எப்படி அம்மா இருக்கிறார்கள்
0: கணபதி.

0: வேலவரும்
1: கரைக்கண்ட பகவானை வணங்கி நிற்கிறார். தாவது தேவர்கள் முனிவர்கள் சிவகணங்கள் சிவத்தெளிவை வணங்கி நிற்கிறார். தாவது யமனோடு இந்திரனோ ஈசன் பகவானை வணங்கி நிற்கிறார். அசதிற்கு பாலர்கள் சப்த முனிவர்கள் ஒன்பது யமதூதர்கள் நாரதர் நந்தி தேவன் நல்வாணி யாவேர்கள் ஒன்று கூடி ஆண்டவன் பகவானை வணங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். அப்படி அவர் வணங்கி நிற்கக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவனாகப்பட்ட சச்சாதி சிவபெருமான் பூலோகத்தை படைத்தார், பெருமணுக்களையும் படைத்தார், கல்லினுள் தேரை முதல் கற்ப உயிர்களையும் படைத்தார்,
0: உயிர்களையும் படைத்தார்,
1: தாவது எறும்புகட்டை யானை முதல் 84,00,000 மக்களையும் படைத்தார்,
0: ஜீவராஜிகளையும் படைத்தார்,
1: ஆன பட்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்கினங்கள் இப்படி சொல்லக்கூடிய தாவது உயிரினங்கள் யாவற்றையும் படைத்தார். அப்படி கங்காதர சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியிறக்க வேணும்.

0: தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்.
1: ஒன்று கூடினார்கள்.
0: என்னையா பேசுகிறார்?
1: என்ன ரகசியம் பேசுகிறார்?
0: ஐயா தேவராஜா, அதாவது தேவருக்கெல்லாம் அதிபதி,
1: அதிபதி
0: தேவேந்திரன்.
1: ஆமா,
0: அந்த தேவேந்திரத்தை வந்தார்கள். அந்த தேவேந்திரத்தை வந்து மற்ற வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமான்,
1: பெருமாளை
0: என் பெருமாள் இடத்திலும், அதாவது நான்முகன் என்று சொல்லக்கூடிய படைக்கும் பிரம்ம தேவன் இடத்திலும்
1: வருகிறார்கள்.
0: அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி
1: ஒன்று கூடி
0: என்னையா பேசுகிறார்?
1: என்ன என்ன பேசுகிறார்?

0: தாவது ஆடால் வைகுண்டா கோபால கண்ணா
1: கண்ணா
0: ஹரிராமச்சந்திரா ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா உந்தி பூத்தவா ஓடியந்த கோபால கண்ணா தாவது ஆண்டவன் சிவபெருமான் அம்மை சக்தி என்ற பார்வதியாளை
1: பார்வதியாள்
0: தார்காமணத்தே இருக்கக்கூடிய தாவது தர்க்க ராஜனுக்கு மகளாகவே பிரவி செய்தார் அந்த தர்க்கனுடைய யாழ்வியின் கோபத்தாலே ஆனால் அம்மை என்ற
1: பார்வதியாளை
0: நெற்றி கண்களை திறந்து நிமலனாகப்பட்ட சிவபெருமான்
1: சிவபெருமான்
0: அந்த பார்வதா தேவியை சிவனார் அவர் எரித்து விட்டார்.
1: சரி,
0: ஆனால் என்று அவர் என்ன உரைத்தார்?
1: என்ன
0: தாவது திருக்கல்யாணம் முடித்து தாவது பகவான் பார்வதி இரண்டு பேர்களும் பார்வதி சமேதனாக காட்சி கொடுப்பேன் என்று பகவான் என்று வாக்குரைத்தார்.
1: ஆமா,
0: ஆகையால்
1: என்ன,
0: ஆனால் அன்று முதல் இன்றளவும் சிவனாருக்கும் சிவன் தேவி பார்வதிக்கும்
1: சிவன் சக்திக்கும்
0: தாவது திரு கல்யாணம் நடைபெறாமல் இருக்கிறது. ஆகையால் சிவனாரிடத்தே சென்று
1: என்று
0: நாம் என்ன சொல்ல வேண்டும்?
1: என்ன என்னமா சொல்லி வர வேண்டும்?
0: ஆனால் திருக்கல்யாணம் முடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.
1: திருக்கல்யாணம் முடிப்பதற்கு ஏற்பாடுகள் பண்ண வேண்டும்.
0: யாருக்கையா கல்யாணம் முடிக்க வேண்டும்?
1: எனக்கும் கொடுக்க இருக்கமா?
0: அது எப்படியா முடியும்?
1: ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு தானே முடியும்.
0: ஆணும் பெண்ணும் தான். அது யாரு? பகவான் பார்வதி.
1: ஆணுக்கு ஆணு முடிக்கிற மாதிரி நான் பேசியம்மா.
0: அப்படி சொல்லல. தாவது பகவான் பார்வதிக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும்.
1: ஓ, பகவான் பார்வதிக்கும்.
0: தாவது தேவர்கள் முனிவர்கள் யாவேறு
1: ஒன்று கூடி
0: இந்த பகவான் கயிலைக்கு வருகிறார். பகவான் கயிலைக்கு வந்து
1: அந்த
0: சிவனாரிடத்தே என்னையா சொல்லுகிறார்?
1: சிவபெருமானிடத்திலே என்னம்மா சொல்லுகிறார்?
0: முக்கா

0: தர்க்கனுக்கு மகனாகவே பிறவி செய்தீர்கள்.
1: ஆமா ஆமா.
0: அதாவது
1: என்ன?
0: தர்க்கன் அறியாமல்,
1: தர்க்கன் தெரியாமல்
0: தாட்சாயினி அம்மை என்ற பார்வதியாளை,
1: பார்வதியாளை
0: தாங்கள் சிறையெடுத்து வந்தீர்கள்.
1: தெரியாமல் சிறையெடுத்து வந்தீர்கள்.
0: அதற்காக தர்க்கராஜன்
1: ஆமா
0: தாங்களை வேள்வி கலைக்கவில்லை.
1: ஆமா.
0: அதன் கோபமாக
1: சரி
0: அம்மை என்ற பார்வதியால்,
1: பார்வதியால்
0: தர்க்கன் கோட்டைக்கு செல்ல,
1: ஆமா
0: தர்க்கன் அம்மை பார்வதியாலை மதிக்காமல்
1: அறியாமல்
0: அவன் விரட்டி அடிக்க.
1: ஆமா.
0: ஆனால் அம்மை என்ற பார்வதியாளை,
1: பார்வதியால்
0: அதாவது தாங்கள் நெற்றி கண்ணை கொண்டு,
1: ஆமா
0: அந்த பார்வதியாலை தாங்கள் எரித்து விட்டீர்கள்.
1: நபி என்னுமாராமல் எரித்து விட்டாரே.
0: அன்று தாங்கள் ஒரு வாக்கு உரைத்தீர்கள்.
1: ஆமா.
0: அதாவது சிவன் தேவி என்ற பார்வதிக்கு,
1: ஆமா
0: அதாவது பகவான் பார்வதிக்கும்,
1: பார்வதிக்கும்
0: திரு கல்யாணம் முடித்து,
1: திரு கல்யாணம் அப்படி முடித்து,
0: ஆனா பார்வதி சமேதனாக,
1: ஆமா
0: உங்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன்,
1: ஆமா
0: என்று தாங்கள் அன்று உரைத்தீர்கள்.
1: அம்மையா.
0: ஆனால் அன்று வரை இன்று முதல்
1: சரி
0: தாங்கள் அந்த திரு கல்யாணம் இழக்கவே இல்லை.
1: இல்லையே.
0: ஆகையால் அம்மை என்ற பார்வதியாளுக்கு,
1: அந்த பார்வதியாளுக்கு
0: தாங்கள் இடபாகம் கொடுக்க வேண்டும்.
1: பார்வதியாளுக்கும் இடபாகம் கொடுக்க வேண்டும்.
0: இடபாகம் கொடுத்து அந்த பார்வதியாளுக்கு,
1: பார்வதியாளுக்கு
0: தாங்கள் மாலை மணங்கள் சூட்ட வேண்டும்.
1: பார்வதியாலையும் தாலி கட்ட வேண்டும்.
0: ஆனா மாலை மணங்கள் சூட்டி
1: சரி
0: பார்வதி சமேதனாக எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவர்கள் உரைத்தார்கள்.
1: தேவர்கள் அப்படி உரைக்கிறார்.
0: அப்படி அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான்,
1: சிவபெருமான்
0: என்னையா

0: பகவானுடைய கைகளை மாபர்வத்தே வந்து
1: சரி
0: ஆண்டவன் பகவானை அடி தொழுதார்.
1: அடிபணிந்து
0: முக்காலு வனங்கள் வந்தார்.
1: ஆமா
0: முக்கண்ணனை தெண்டை நீட்டார்.
1: அடிபணிந்து
0: நாற்காலு வனங்கள் வந்து நமஸ்கரித்த அடி தொழுது
1: அடிபணிந்து
0: ஆண்டவன் பகவான் இடத்தை என்னையா உரைக்குகிறார்.
1: என்ன கேட்கிறார்?
0: சுவாமி கங்காதர மூர்த்தியே,
1: பகவானே பகவானே,
0: கரைக்கண்ட மூர்த்தியே, களிமெழுவும்
1: தரித்தோனி
0: கங்காதர பகவானே,
1: பகவானே
0: தாவதி அம்மை உமை என்ற பார்வதியாலை
1: பார்வதி பார்வதி.

0: இந்திராதி தேவாதி தேவுக்களே, தாங்கள் சொன்னபடி பார்வதியாலை மாலை மனம் நான்
1: சூட்டுகிறேன்,
0: மாலை மனங்கள் சூட்டி பார்வதி சமேதனாக உங்களுக்கு நான் காட்சி கொடுக்கிறேன். பார்வதிக்கு இடபாகம் கொடுக்கிறேன்,
1: இடபாகம் கொடுக்கிறேன்.
0: ஆடாளப்படி திரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த கைலை மா பர்வதத்திலே,
1: பர்வதத்திலே
0: அந்த கொழுமுகத்திலே,
1: கொழுமுகத்திலே
0: அத்தையும் தாங்கள் அலங்காரங்கள் செய்து முடிக்க வேண்டும்.
1: அலங்காரங்கள் செய்ய வேண்டும்,
0: அதாவது புஷ்பத்தால் தோரணங்கள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் உரைத்தார். பார்த்தார்கள் வானுலக தேவாதி தேவுக்கள் யாவேர்களும். அப்படியே நல்லது என்று அந்த கைலேங்கிரிமா பர்வதத்திலே சாட்சாதி பகவான் இருக்கக்கூடிய அந்த கொழுமுகம்,
1: கொழுமுகத்தில்
0: அத்தை எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்,
1: எப்படி எப்படி அம்மா இருக்கிறது,
0: தாவதை
1: என்னம்மா
0: பாக்கு மரம்பிளந்து,
1: பாக்கு மரம்பிளந்து
0: பந்தக்கால்கள் செப்பனிட்டார்,
1: செப்பனிட்டு
0: பாக்கு நல்லம்மா.

0: பண்டக்கால் செப்பனிட்டார், மூங்கில் மரம் பிளந்தார், முற்காடும் பந்தலிட்டார், கோங்கு மரம் பிளந்தார், கொட்டையைக்கா நாட்டி வைத்தார், கற்பக விருஷங்களை கண்ட இடங்கள் எல்லாம் தொங்க விட்டார், தென்னை மரம் பிளந்து ஆனா தெருவெங்கும் பந்தலிட்டார், முத்திரத்தின பவள மாலையை முன் வாசலே தொங்க விட்டார், அதாவது புஷ்பத்தால் தோரணங்கள் செய்து கைலேங்கிரி பர்வதம் அனைத்தும் அலங்காரங்கள் செய்து முடித்து பகவானிடத்தே வந்தார். சுவாமி பகவானே,
1: சுப்பிரமணியே,
0: கலை மெருவும் தரித்தோனே,
1: மூர்த்தியே,
0: கலை கண்ட
1: பகவானே,
0: தாங்கள் சொன்னபடி கைலேங்கிரி முழுவதும் நாங்கள் புஷ்பத்தால் தோரணங்கள் செய்து அலங்காரம் தாங்கள் செய்து முடித்தோம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, ஆனால் பார்த்தாரந்த கங்காத
1: சிவபெருமான்
0: அவர் அப்படியே நல்லது என்று அவர் என்ன செய்கிறார், அதாவது ஆண்டவன் பகவானுக்கு,
1: ஆண்டவன் சிவபெருமானுக்கு,
0: அதாவது மாப்பிளை அலங்காரங்கள் செய்ய வேண்டும்.
1: ஓ, மாப்பிளை அலங்காரம்,
0: மாப்பிளை அலங்காரம் பண்ணணும் இல்ல, அதற்கு யாரையாவது வேண்டும்,
1: அதற்கு யாரு யாரும் வேண்டும்,
0: மாப்பிளை அலங்காரம் பண்ண வேண்டும், ஆனால் அவருக்கு மாப்பிளை அலங்காரம் செய்கிறார். அப்படி எங்கே மாப்பிளை அலங்காரம் செய்யக்கூடிய நேரத்திலே பார்வதா தேவிக்கு கைப்பிடிக்கும் தோழி வேண்டும் அல்லவா,
1: கண்டிப்பா கண்டிப்பா வேணும்,
0: மனப்பெண்ணை அழைச்சிட்டு வரணும்னா ஒரு கைப்பிடி தோழி வேணும்,
1: ஒரு
0: கைப்பிடிக்கும் தோழிகள் வேண்டும். அதற்கு நாம என்ன செய்யலாம்,
1: என்ன செய்யணும்,
0: அதாவது
1: அதுக்கு
0: பெண்ணாலை தான் பிறவி செய்ய வேண்டும்,
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: பார்வதிக்கு, பார்வதிக்கு சமமாக ஒரு தோழி பெண்ணை நாம பிறவிகள் செய்ய
1: வேண்டும்
0: என்று யாரையாவது விளக்குகிறார். படைக்கும் தொழிலே உருவாக கொண்டு நான் முகநந்த படைக்கும் பிரம்ம தேவனை வரவழைத்தார்,
1: பிரம்மதேவனை
0: வரவழைத்து என்னையா சொல்லுகிறார்,
1: என்ன
0: ஐயா, நான் முகனே பிரம்ம தேவா,
1: பிரம்ம தேவா,
0: பார்வதி கைப்பிடிக்கும் தோழிகள் வேண்டும்,
1: கண்டிப்பா வேணும்,
0: அதற்கு ஒரு பெண்ணாலை தாங்கள் பிரிவு செய்யணும்
1: என்று
0: சிவனார் உரைத்தார். பார்த்தா பிரம்மதேவன்
1: என்ன,
0: அவர் அப்படியே நல்லதென்று
1: நல்லதென்று
0: அவர் எங்கேயா வருகிறார்,
1: அப்படி எங்க வருகிறார்,
0: அப்படியே

0: தாவது
1: சரி
0: மையானத்திலே வந்து மண்ணை குலைத்து தாவது ஒரு பிரம்ம பீடத்தை உண்டு
1: பண்ணினார்.
0: பிரம்ம பீடத்தை உண்டு பண்ணி பிரம்மதேவன் என்னையா செய்கிறார்
1: என்னம்மா?
0: தாவது பிரம்பை கையெடுத்தார்.
1: சரி,
0: பிரம்பை கொண்டு பிரம்ம பீடத்தை
1: தட்டுகிறார்.
0: அப்படி பிரம்ம பீடத்தை தட்டக்கூடிய நேரத்திலே யாரையா வந்து பிறக்குகிறார்?
1: யார் யாரம்மா வந்து பிறக்கிறார்?
0: பிரம்மனை.

0: தாவது அந்த பிரம்ம பீடத்தில் தட்டக்கூடிய நேரத்திலே தாவது ஆங்கார ஓங்கார சொருபியாக
1: சொருபியாக
0: வீர பார்வையும் விரித்த சடைமுடியும் தாவது வெற்றி கொண்ட திருமுகத்தோடு
1: திருமுகத்தோடு
0: ஆங்கார ஓங்கார சொருபியாக வீர பார்வையும் கோர பற்களும் தாவது பார்ப்பதி விகாரமான முகத்தோடு ஆனால் அம்மை பேச்சு வந்து பிறந்தாள்
1: பேச்சு அம்மாள் பிறந்தாள்
0: அப்படி பேச்சு வந்து பிறந்த நேரத்தில்
1: பிறந்த வேளையில்
0: ஆண்டவன் பகவான் கைலைக்கு வந்து என்னையா
1: கேட்கிறார்
0: கங்காதர பகவானே
1: பகவானே
0: கரைக்கண்ட மூர்த்தியே தாவது என்னை தாங்கள் பிறவி செய்த காரணத்தை சொல்ல வேண்டும்
1: என்னை ஏன் பிறவி செய்தீர்கள்
0: இந்த கைலமா பர்வதத்திலே என்னை தாங்கள் படைத்ததின் காரணத்தை உரைக்க வேண்டும்
1: அறிய வேண்டும் தெரிய வேண்டும்
0: பார்த்தார் கங்காதர சிவபெருமான்
1: என்ன
0: ஏறெடுத்து பார்க்கிறார்
1: ஏறெடுத்து பார்க்கிறார்
0: அவர் எப்படியா இருக்கிறார்
1: பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்
0: பார்ப்பதற்கு ஒரு பயங்கர உருவாகவே இருக்கிறார்
1: பயங்கரமாக இருக்கிறார்
0: தாவது வீர பார்வையும் கோர பற்களும்
1: வெற்றி கொண்ட திருமுகத்தோடு
0: தாவது விகாரமான முகத்தோடு
1: ஆங்கார ஓங்கார முகத்தோடு
0: தாவது ஆதாளி போடுகிறார் அட்டாதுட்டிகள் பண்ணுகிறார்
1: பார்த்தவனே கூட ரெண்டு ஆட்டம் போடுதா
0: அப்படியா கண்கள் ரெண்டும் பொறி பிறக்க கடும் கோபத்தோடு
1: கோபத்துல
0: ஆதாளிகள் போடுகிறார்
1: ஆதாளமா போடுகிறார்
0: பார்த்தார் சிவபெருமான்
1: என்ன
0: என்னையா எண்ணுகிறார்
1: என்ன
0: தாவது பார்வதிக்கு ஆனால் மனப்பெண் தோழியாக கைப்பிடிக்கும் தோழி வேண்டும் என்று இவரை நாமல் படைத்தோம் ஆனால் இந்த பெண்ணாளை பார்த்தால்
1: அப்படி தெரியலையே
0: அப்படி தெரியவில்லை
1: ரொம்ப
0: பார்வதி பசுமை போன்றவர் அதாவது இந்த பெண்ணால் எப்படி இருக்கிறார்
1: எப்படி இருக்கிறார்
0: வீர பார்வையும் விரித்த தை முடியும் கோர பற்களும் பார்ப்பதற்கு பயங்கர உருவாக அல்லவா இருக்கிறார் என்று அவர் என்னையா சொல்லுகிறார் அம்மா பெண்ணே கொடியே தாவது நீயோ பிரம்ம பீடத்தே பிறந்தவள்
1: மங்கை
0: பிரம்ம பீடத்தே பிறந்ததாளி உடைய பெயராகப்பட்டது
1: என்ன பேரு
0: பேச்சு பிரம்ம சக்தி
1: பேச்சு பிரம்மசக்தி
0: பேச்சு பிரம்மசக்தி பேச்சு பிரம்ம ராச்சுதையாள் மையானத்தே பிறந்தவள் மாய பேச்சு ராச்சுதையாள்
1: மாய பேச்சு மந்திர பேச்சு ராச்சுதையாள்
0: ஆனால் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு தாவது வனங்காக்கக்கூடிய வன பேச்சு ராச்சுதையாள்
1: வனங்காட்டு ராச்சுதையாள்
0: தாவது
1: என்ன
0: மேலும் நீ வந்து
1: என்னம்மா
0: நரக சொர்க்கத்திற்கு
1: சரி
0: காவல் தெய்வமாக வெனி அமர வேண்டும் காவல் தெய்வமாக நீ இருக்க வேண்டும்
1: இருக்க வேண்டும்
0: என்றே கங்காதர சிவபெருமான் ஆனால் அம்மை பேச்சு அந்த ராச்சுதையாளுக்கு எப்படி வரங்களை கொடுக்குகிறார்
1: எப்படி எப்படி அம்மா
0: அம்மா பெண்ணே பேச்சு பிரம்ம சக்தியே
1: பேச்சு
0: நீ கைலைக்கு ஆகாது தங்க வெள்ளி கைலை மாபர்வதம் தலைக்காது ஒரு நாளும் நீ எங்கே போக வேண்டும்
1: எங்கே செல்ல வேண்டும்

0: ராவணன் அந்த பகவானுடைய கயிலை மாமலையிலே பால் பசுவை காவு கொண்டு ஏமன் கயிலை மாமலையிலே எருமைக்கிடாக ஆவு கொண்டு சூழன் கயிலை மாபர்வதத்தில் சூழாடு காவு கொண்டு ஏமன் கயிலை மாபர்வதத்தில் எருமைக்கிடாக ஆவு கொண்டு பூஜை பலிகள் ஏற்றுக்கொண்டு அதாவது அந்த சாட்சாதி பகவான் எப்படி ஆவரங்களை கொடுக்கிறார் கொள்ள வரம் வெள்ள வரம் ஆக்கவரம் அளிக்க வரம் அநேக கோடி வரங்களை கொடுத்தார் தீராத நோய்களை திருநீற்றால் தீர்க்க வரம் என்று சிவபெருமான் அம்மை பேச்சி என்றாச்சுதையாளுக்கு அநேக கோடி வரங்களை கொடுக்கிறார் அதாவது
1: என்னம்மா
0: ஆனால் மேலும் பெண்ணே வெண்கொடியே அதாவது ஆனால் மணிவிளக்கிலே பிறந்த பிள்ளை செல்லப்பிள்ளை மாயாண்டி
1: மாயாண்டி சொல்ற

0: அந்த மாயாண்டிக்கு நீ தாயாகவும் அவர் உனக்கு மகனாகவும். தாவது
1: என்னம்மா?
0: ஆனா சுடலை எந்த இடத்தில் இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: அவருக்கு நீ தாயாகவே இருக்க வேண்டும்.
1: தாயாக இருக்கணும், பேச்சியமா கண்டிப்பா இருப்பா, தாயா இருப்பா.
0: சுடலை மாறன் இருக்க இடத்தெல்லாம் பேச்சு இல்லாம இருக்க மாட்டையா?
1: ஆமா, பிள்ளை இருக்கிறதா தாய் இருக்கும், தாய் இருக்கிறதெல்லாம் பிள்ளை இருக்கும்.
0: ஆகையால் அந்த பெண்ணாளுக்கு அநேக கோடி வரங்களை கொடுக்குகிறார்.
1: சரி,
0: தாவது அப்படி வரங்களை பெற்றுக்கொண்டு
1: வாங்கி கொண்டு
0: அம்மை பேச்சி எந்த ராச்சுதையால்
1: பேச்சி அம்மாளும்
0: அவர் எங்கேயா வருகிறார்? அம்பத்தோர் வந்தி தேவதைகளோடும் ஐயங்காட்சி படைகளோடும் பூத படைகள் சூழ்ந்து வர அவர் எப்படியா வருகிறார்? தங்க தண்டிலே ஏறி அமர்ந்து கொண்டு தாயாகப்பட்ட வனப்பேச்சி அம்மை ராச்சுதையால் போடி போடி

0: அம்மையாகப்பட்ட வனப்பேச்சி அம்மை
1: ராட்சுதையாள்
0: எங்கே புறப்பட்டு வருகிறார்,
1: எங்கே மாறுகிறார்,
0: அந்த பூலோகத்திலே
1: பூலோகத்திமையிலே
0: புகழ்பெரிய நாட்டிலே அரபு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த மக்கத்திற்கு வருகிறார்,
1: மக்கத்திற்கே வருகிறார்,
0: மக்கம் என்ற ஊரிலே மைதின்பள்ளி ஆண்டுடைய வாசலுக்கு வருகிறார்
1: வருகிறார்
0: தாவது
1: என்னம்மா
0: அன்றைய தினத்திலே
1: என்ன
0: அங்கிருக்கக்கூடிய லெப்பைமார்கள் சந்தன கூட எடுத்து சதராடி வருகிறார்கள். பார்த்தால் அம்மை பேச்சி அந்த ராட்சுதையா என்னையா செய்கிறார்
1: என்ன என்ன
0: தாவது இங்கே இருக்கக்கூடிய லெப்பைமார் வீதியிலே நாம் நிலத்தை வாங்க வேண்டும்
1: வாங்க வேண்டும் வாங்க வேண்டும்
0: அடிமை கொண்டு ஆதரித்து காக்க வேண்டும்
1: என்று
0: அமையாகப்பட்டவன பேச்சு ராட்சுதையா
1: ராட்சுதையா
0: அவள் என்னையா செய்கிறார்
1: என்ன என்னம்மா செய்கிறார்

0: வங்கி கொண்டு குத்துகிறார். போறமேர் வாரபேர்களை உடனடியாக அடிக்குகிறார். நேரம் தப்பி வாரபேர்களை நெஞ்சடியாக அடிக்குகிறார். பாணிகள் சூடிகளை பதபதக்க கொள்ளுகிறார். இளம்பிள்ள தாட்சிகளை இடுப்படியாக அடிக்குகிறார். தாவது கம்பங்களை சாக்குகிறார்.
1: கனிவாக நொறுக்குகிறார்.
0: தாவது மாட்டெலம்பு செங்கல் துண்டு மாறி மாறி வீசுகிறார். பார்த்தார்கள் எப்பை மார்கள் என்னையா எண்ணுகிறார்.
1: ஓடி ஓடி வராங்க. இங்க வலிக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்கு அங்க வலிக்கு.
0: ஆஹா, இது எந்த ஊர் தேவதையோ தெரியவில்லை.
1: கம்ப கொண்டு அடிச்சானோ கல்ல கொண்டு எறிஞ்சானோ எலும்பு கொண்டு எறிஞ்சானோ
0: துஷ்ட தேவதைகள்லவா தெரிகிறது.
1: ஆமா,
0: ஆனா நாமுடைய நாட்டிலே
1: நாட்டிலே
0: ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அட்டாதுட்டிகள் இடப்பதற்கு காரணங்கள் என்ன?
1: அடி விழுந்தது கிடையாது
0: என்று அந்த லெப்பைமார்கள் ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில் அமையாகப்பட்ட வன பேச்சிரால் சுதையால் அந்த லெப்பைமாரிடத்திலே என்னையா சொல்லுகிறார். வாருங்கள் லெப்பைமார்களே, என்னை தாங்கள் யாரோ எவரோ என்று தாங்கள் என்ன வேண்டாம்
1: நினைக்க வேண்டாம்.
0: அதாவது நான் கைலாசத்தை பிறந்தவர் கனகவரம் பெற்றவள். தாவது மையாளத்தை பிறந்தவள் பிரம்ம பீடத்தை
1: பிறந்தவள்
0: பேச்சு பிரம்மராஜுதையார் பேச்சு பிரம்ம சக்தி என்றும் பேச்சு பிரம்ம ராட்சுதையால் என்றும் ஆனால் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு என்றும் வனங்காக்கக்கூடிய வனப்பேச்சு ராட்சுதை என்று நினைப்பார்கள். எனக்கு தாங்கள் நேர் நிலையம் இட்டால் உங்களை வாழ வைப்பேன் வளர
1: வைப்பேன்
0: என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தார் லெப்பைமார்கள்
1: என்ன
0: அம்மை பேச்சு என்ற ராட்சுதையாளுக்கு நேர்ந்து நிலையமிட்டார். நெய் விளக்கு ஏற்றி வைத்தார். அதாவது திருமதித்து பொங்கல் வைத்தார். பேச்சு பிரம்ம ராட்சுதையார்
1: என்ன
0: ஆனால் மக்கத்தே இருக்கக்கூடிய அந்த லெப்பைமார் வீதியிலே நேர் நிலையத்தை பெற்றுக்
1: கொண்டு
0: அவர் எங்கேயா வருகிறார்?
1: வருகிறாள்.

மையான கொள்ளத்தாரி மாய பேச்சு அம்மை ராச்சுதையாள் பிரம்ம பீடத்தே பிறந்தவள் அவர் எங்கே வருகிறாள் மக்கத்தேவ நிலையத்தை பெற்றுக்கொண்டு ஆனால் எங்கே வேகலுக்கெல்லாம் பெரிய தள்ளம் அதாவது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேச்சுப்பார் எனக்கே வருகிறாள் பேச்சு வந்து இருந்ததால் தான் அந்த அணைக்கே பேச்சு பாறை என்று அணை வந்தது பேச்சுப்பார் அணை என்று பேர் வந்தது ஆங்கிலேயர் காலத்தே கட்டிய கட்டடம் அம்மை பேச்சு இருந்ததால் தான் அந்த இடத்தே பேச்சுப்பார் அணை என்றே பேர் வந்தது அந்த பேச்சுப்பார் அணையிலே வந்து அமர்ந்தேன் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது வரக்கூடிய மக்களுக்கு எப்படி அவரமளிக்குகிறாள் பாட்டி பெருக வைத்தாள் பால்பானை பொங்க வைத்தாள் காடெல்லாம் கதிர் விளைந்து வீடெல்லாம் பொன் சோரேந்து முள்ளு முறியாமல் முடிந்த கொப்பு வாடாமல் செம்பு முறியாமல் சுழிக்காற்று வீசாமல் வெயிலும் காற்றும் தவிர விக்கிரமே நமந்திடாமல் மக்கள் ஒரு பெயராக அம்மை வனப்பேச்சிராட்சியை வேலியாக வேலி

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை சமாதானபுரம் பி பாப்பாத்தி குழுவினர் வழங்கிய பேச்சியம்மன் கதை வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani and I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi highlights government's efforts to further women-led development across diverse sectors. Home Minister Amit Shah says government is fully committed to ensure highest level of security and smooth pilgrimage experience to devotees of Amarnath Yatra. Fencing work begins in border areas of West Bengal, says Chief Minister Shubhendu Adhikari. New Delhi summons U.S. Chargé d'Affaires Jason Meeks to lodge strong protest over U.S. strikes on commercial vessels carrying Indian

நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப முக்கியமா இளைஞர்கள் நான் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்க கேக்குற மாதிரி இதை அடுத்த கட்டமா கொண்டு போறது இயந்திரமயமாக்கல், அதாவது அடிப்படை கட்டமைப்புல வந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்க கிடைக்கும், அதனால வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்னு நீங்க கேட்டது போல இப்ப இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்றதோ இல்ல அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்க செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்க செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறது

0: சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்கள் செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது FSSAI சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழுக்கும் அதற்குமே நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க இப்ப ஒரு விவசாயி வந்து ஒரு தொழிலை ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி கடைசியா இறுதியா அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து நாங்கள் முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம்.
1: நிச்சயமா சார். மத்திய அரசு வந்து அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில் வந்து ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமாக முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதில் வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாமல் குழுவாக சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. முக்கியமாக விவசாயிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளாக உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக வராங்க.
1: ஆமாம்,
0: அவங்களும் வந்து இப்போ இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்லை மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறத்துக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியாக ஒரு ஏதுவாக இருக்குது. அதனால் இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு சராசரியாக வந்து ஒரு தொழிலுக்கு போகாமல் நம்மளாக ஒரு முதலாளியாக ஆகலான்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப இப்போ ஓங்கி கிடக்கு மேடம்.
1: நிச்சயமா சார். அதே மாதிரி மகளிருக்கும் இது வந்து ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் வராங்க, அவங்களும் இதை ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில இருந்தே வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா?
0: கண்டிப்பாங்க மேடம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இல்லங்களிலுமே பார்த்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றால் தான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழலில் சரி செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட வர்றவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இப்போ மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலையை துவங்கியிருக்கிறாங்க. இப்போ இது போல் அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டுருக்கு. அவங்க வந்து நிறைய அந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில் ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோராக மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமாக நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
1: நிச்சயமா சார். உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா மேடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியில் தொடர்ச்சியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவில் வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் ஈடுபடுறவங்க அப்புறம் முக்கியமாக வந்து புது தொழில் முனைவோராக வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில் ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழிலில் ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழமும் சிறப்பா இருக்கலான்றது அவங்களுடைய வெற்றி மூலமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வரோம் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது அதெல்லாம் சொல்லலாம் சார்?
0: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரியா நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்கிறாங்க.

0: ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலியமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலியமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலியமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது, இதில் முக்கியமாக அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காக வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசானை செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மேடம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551, அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாக. இதில் என்ன நீங்கள் ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலியமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாகவும் அணுகி அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல முக்கியமான ஒரு அங்கம்னு கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒண்ணு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு சொல்லுவாங்க, அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதல வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியாக கண்காணிப்பில் செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
1: நிச்சயமா சார், இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
0: கண்டிப்பா மேடம், இப்ப நடைமுறையை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த எஃபிஓவை பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வெறுமே இந்த டெய்ரி எஃபிஓ மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியாக அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவாக செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பை அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா சார், முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க எஃபிஓஸ் பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி, அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
0: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழிலில் ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததில் கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகளில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்று மகளிர்கள் பார்த்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு 1க்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியாக வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால் ஊக்குவிக்கப்படுது மேடம்.
1: சரி சார், இப்போ இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக மேடம், ஏன்னா இப்போ ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே இருக்கிறதால இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழிலில் ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களாக மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு வந்து மேலும் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்காக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த எஃபிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்கள கொண்டு போயிட்டு

0: மாவட்ட நபார்டு வங்கி மூலியமா அவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறத்துக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலமா நாங்க உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
0: நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமும் சர்வதேச அளவுல ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுலேருந்து இப்போ நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகளில் முக்கியமாக இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இந்தியாவில் இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதில் நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதன் திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்கள் புதிய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில் அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்?
0: குறிப்பாக வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முத முதல்ல தொழில் முனைவோராக அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்லை வந்து மாற்று செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பாக அவங்களுடைய வந்து இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்லை வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தால் கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகளின் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலியமாக நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள். இருள் விலகும் வேளையிலே வெளிச்சம் பிறப்பது போல் மனிதர்கள் யாவரும் சமமென்ற நெறியை தந்தது பக்தி. பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லித்தந்த மிக உன்னதமான பண்பாடு சமத்துவம். பக்தி இயக்கம் என்பது வெறும் ஆன்மீக தேடல் மட்டுமல்ல, அது தமிழ்மொழியை அரியணையில் ஏற்றிய உன்னதமான பண்பாட்டு புரட்சி.

எங்கும் ஒரு மொழியே வழிபாட்டு மொழியாக இருந்த காலகட்டத்தில் தமிழுக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய பிணைப்பை ஏற்படுத்தியவர்கள் நம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என மாணிக்கவாசகர் பாடும்போது இறைவனை தென்னகத்தின் சொந்தக்காரனாக தமிழின் வடிவமாக மாற்றும் பண்பாட்டு பெருமிதம் அங்கே ஒளிர்கிறது.

சுசீலாவின் குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. நீ திரைப்படத்தில் இருந்து வாலியினுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சால் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். தமிழர்களின் வாழ்வியலில் விருந்தோம்பல் என்பது உயிரினும் மேலான பண்பாடாக கருதப்படுகிறது. பக்தி இலக்கியங்கள் இந்த உன்னத நெறியை மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கின்றன. பெரிய புராணத்தில் இடம்பெறும் இளையான்குடி மாறநாயனாரின் வரலாறு இதற்கு சான்று. காரிருளும் மழையும் சூழ்ந்த ஒரு நள்ளிரவில் பசியோடு வந்த சிவனடியாருக்கு உணவளிக்க அன்று காலையில் தான் வயலில் விதைத்துவிட்டு வந்த நெல்மணிகளை மழையில் நனைந்தபடி அரித்து வந்து சமைத்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே மறுபுறம் ஆண்டாள் நாச்சி

0: யார் திருமொழியில் இடம்பெறும் அக்கார அடிசில், அதாவது நெய் பால் சர்க்கரை சேர்த்த பாயாசம் போன்ற குறிப்புகள் அன்றைய தமிழர்களின் உணவு பண்பாட்டின் அழகியலை நமக்கு காட்டுகின்றன. பக்தி என்ற பெயரால் பசித்தோர்க்கு பகிர்ந்துண்ணும் மனிதநேய பண்பாட்டை இப்பக்தி இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன.
1: அவ்வையே 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 9:40. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள். திருஞான சம்பந்தர் தன் பாடல்களை தமிழ் நற்பதிகம் என்றே பெருமையுடன் குறிப்பிடுகிறார். இறைவனை தூய தமிழால் அர்ச்சித்து மொழியை காத்து வளர்த்த இந்த மொழி பற்று பக்தி இலக்கியம் நமக்கு தந்த முதன்மையான பண்பாட்டு அடையாளம். அன்றைய சமூகத்தின் ஆடை அணிகலன்கள் மற்றும் வாழ்வியல் சடங்குகளை அறிய உதவும் ஆகச்சிறந்த வரலாற்று ஆவணமாக பக்தி இலக்கியங்கள் திகழ்கின்றன. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆண்டாள் நாச்சியாரின் வாரணமாயிரம் பதிகமாகும்.

0: கொட்ட பரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்திற்கீழ், அதாவது மணமகன் கையில் காப்பு கட்டுவது, மணமகள் பட்டு உடுத்துவது, முத்து மாலைகளால் பந்தலை அலங்கரிப்பது என ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தின் திருமண பண்பாடு அச்சு அசலாக இதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக காதலின் வழியே அன்றைய தமிழர்களின் ஆடை மற்றும் அழகியல் பண்பாட்டை அழியாமல் நமக்கு கடத்தியிருப்பது பக்தி இலக்கியத்தின் தனி சிறப்பு.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்.

மகாதேவனின் இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலித்துச் சென்றது திருவருட்செல்வர் திரைப்பட பாடல். இணைந்திருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில். தமிழ் பண்பாட்டு அடையாளங்களில் மிக முக்கியமானவை திருவிழாக்கள். அசைக்க முடியாத தூண்களாக விளங்குபவையும் திருவிழாக்கள் தான். பக்தி இலக்கிய காலம் என்பது மக்கள் ஒன்று கூடி மகிழ்ந்த காலம், திருவிழாக்களின் பொற்காலம் என்றே சொல்லலாம். இன்று நாம் கொண்டாடும் மார்கழி நோன்பு, பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் போன்ற அத்தனை விழாக்களும் அன்றே பதிகங்களில் பதிவாகி இருக்கின்றன. திரு மயிலாப்பூரின் சிறப்பை பாடும் பூம்பாவை பதிகத்தில் திருஞான சம்பந்தர் ஐப்பசி ஓண விழா முதல் பங்குனி உத்திரம் வரையிலான திருவிழாக்களை வரிசையாக பட்டியலிடுகிறார். அன்னன்னைக்கு திருவிழா என்பது வெறும் மதச்சடங்காக மட்டும் இருந்திருக்கவில்லை. சாதி மத பேதங்களை கடந்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்த சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்திருக்கிறது பக்தி இலக்கிய காலம். தமிழர்களின் கலை பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியதில் பக்தி இலக்கியங்களுக்கு பெரும் பங்குண்டு.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில். தேவார பாடல்கள் அனைத்தும் பண் எனப்படும் இசை ராகங்களின் அடிப்படையில் பாடப்பட்டவை. அழிந்து போகும் நிலையில் இருந்த தமிழ் இசையை மீட்டெடுத்த பெருமை பக்தி இலக்கியத்தையே சாரும். காரைக்கால் அம்மையார் தான் மூத்த திருப்பதிகங்களில் அன்றைய காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த இசைக்கருவிகளை பற்றி கவித்துவமாக பாடுகிறார். சலங்கை ஒலி, குடமுழா, யாழ், தாளம், முந்தை போன்ற வாத்தியங்களின் இசையோடு இறைவனாடும் ஆனந்த தாண்டவம் விவரிக்கப்படுகிறது. பக்தி இலக்கியம் என்பது வெறும் வழிபாட்டு நெறியாக இல்லாமல் இயல், இசை, நாடகம் போன்ற முத்தமிழின் கலை கருவூலமாக திகழ்கிறது. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழர்களின் முதன்மையான வாழ்வியல் நெறி. பக்தி இலக்கியங்களில் இயற்கையை இறைவனின் வடிவமாகவே கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தாங்கள் பாடிய தலங்களின் காடுகளையும் மலைகளையும் ஓடும் நதிகளையும் வர்ணித்த பிறகே வழிபாட்டை தொடங்குகிறார்கள். நிகழ்ச்சியில் இப்போது பாடல் இதோ காற்றலைகளில்.

குன்னக்குடி வைத்தியநாதருடைய இசையமைப்பில் சிறுகள் எஸ் கோவிந்தராஜன் குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து. இயற்கையை நேசிப்பதே உண்மையான ஆன்மீகம் என்ற சூழலியல் பண்பாட்டை பக்தி இலக்கியங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. பக்தி இயக்கத்தின் மிக உன்னதமான பண்பாட்டு அடையாளம் அதன் சமூக சமத்துவ நோக்கு. அன்றைய காலகட்டத்தின் சாதி அமைப்பிற்கும் அதிகார அடக்குமுறைகளுக்கும் எதிராக எழுந்த ஆகச்சிறந்த சமூக புரட்சியாக பக்தி இயக்கம் திகழ்ந்தது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்ற நாவுக்கரசரின் பிரகடனம் எவ்வித அதிகாரத்திற்கும் பணியாத சாமானியனின் கம்பீர குரல். சாதிய பாகுபாடுகளை கடந்து நந்தனாரையும் திருப்பாணாளர்வாரையும் சமூகம் ஏற்றுக்கொண்டதாக காட்டும் கதைகள் மனித நேயமே முதன்மையானது என்பதை வலியுறுத்துகின்றன. மனிதர்கள் யாவரும் சமம் என்ற உயரிய அறநெறியை விதைத்ததே பக்தி இலக்கியங்கள், நமக்கு தந்த ஆகச்சிறந்த பண்பாட்டு அடையாளம்.

அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6

நிகழ்ச்சியின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதமான வேளையில் சுகமாய் ஒலிக்க காத்திருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களின் கடித வழி தொகுப்பாக வலம் வர காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய கடிதம் யாருடையது? அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்கூனியூர் ஆர் சாமியேல் அவர்களுடைய கடித வழி தொகுப்பு தான், அவருடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் இன்றைய சுகமான ராகங்களில் ஒலிக்க காத்திருக்கின்றன. மக்கள் பணியில் 90 ஆண்டுகள் நெல்லை பண்பலை திரு இயக்குனர் அவர்களுக்கு என் அன்பான வணக்கம் என்று குறிப்பிட்டு ஆரம்பித்திருக்கிறார் ஆர் சாமியேல். ஆர் சாமியேல் காவல்துறை சம்பந்தமான வரலாறுகளை எழுதி அனுப்பியிருக்கிறார். முதலில் அவருடைய கடிதத்தில் 1659 ஆரம்பிக்கப்பட்ட காவல்துறையினுடைய வரலாறு 1997 வரை எப்படி பரிணாமம் பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு தன்னுடைய கடிதத்தில் அனுப்பியிருக்கிறார் ஆர் சாமியேல் அவர்கள். அவர் எழுதி அனுப்பியிருப்பதற்கும் பாடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. காவல்துறை பணியில் 15 முக்கிய பணி தலைப்புகளில் சுகமான ராகங்கள் தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறார் ஆர் சாமியேல்.

சிவப்பு, கருப்பு, பச்சை, ஊதா என பல வண்ண நிறங்களில் கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். பார்ப்பதற்கு மிக அழகான கையெழுத்திலும் மிக கச்சிதமான வடிவமைப்பிலும் எழுதி அனுப்பியிருக்கிறார் ஆர். சாமுவேல் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சாமுவேல் அவர்கள் முதலாவதாக குறிப்பிடும் திரைப்படம் நீதிக்கு பின் பாசம். அவர் ஒவ்வொரு பாடலுக்கும் குறிப்பிடும் போதும் அந்த வருடத்தை குறித்தும் அந்த இசையமைப்பாளர் குறித்தும் பாடியவர் குறித்தும் சின்ன கவித்துவமாக எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், நீதிக்கு பின் பாசம் திரைப்படம் 1963 படம் வெளிவந்திருக்கிறது அல்லவா, அதற்காக 1963 பிறக்க கே வி மகாதேவனுடைய இசையமைப்பு. அதனால் கே வி மகாதேவன் இசைக்க டி எம் சவுந்தரராஜன் சுசீலா பாடியிருக்கிறார்கள். அதற்காக டிஎம்எஸ் சுசீலா படிக்க என்று பிறக்க இசைக்க படிக்க என்று ரம்யமாக ஒரு ரைமிங்கோடு குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் ஆர். சாமியல் அவர்கள். அந்த வகையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு என தொடங்கக்கூடிய பாடல். போலீஸ்காரர் ஸ்டாப்புன்னு சொன்னால் பொட்டுன்னு நிற்கணும், தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற வரிகள் அதில் வருது. அந்த பாடல் இதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சுகமான ராகங்கள் இன்று நேயர் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்கூனியூர் ஆர் சாமியல் அவர்களுடைய தொகுப்பில் இன்று பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. முதல் பாடல் ஒலித்து சென்றது நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து. அவர் காவல்துறையை மையமாக வைத்து தன்னுடைய பாடல் தொகுப்புகளை எழுதி அனுப்பியிருக்கிறார்.

முதலாவதாக அவர் போலீஸை குறிப்பிட்டார். அடுத்ததாக குற்றத்தை குறிப்பிட்டு வரக்கூடிய பாடலை அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். குலமகள் ராதை என்ற திரைப்படத்திலிருந்து 1963 இந்த திரைப்படம் பிறக்க, கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தை இசைக்க, டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலை படிக்க, பாடலில் வரக்கூடிய வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார். காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றம், கணக்கிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றம், இருவரும் செய்த குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றமடி என்று. குற்றம் என்று வரக்கூடிய வரிகளை குறிப்பிட்டு இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இதோ பாடல் காற்றலைகளில், குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:14 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பாக கடிதம் வழியே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நேராய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஆர் சாம்பியல், அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்குனியூரைச் சேர்ந்தவர். அவர் எப்படியெல்லாம் பாடல்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார் என்றால், முதலில் போலீஸ், அதன் பிறகு குற்றம், அதன் பிறகு கைது, சாட்சி, ரகசிய போலீஸ் வழக்கு என்று இப்படி நீண்டு கொண்டே இருக்கிறது அவர் எழுதி அனுப்பக்கூடிய அந்த பாடலின் பட்டியல். அந்த வகையில் அடுத்ததாக கைது என்பதை மையமாக வைத்து ஒரு பாடலை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த திரைப்படம் பாசம் 1962 பிறக்க எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைக்க, எஸ் ஜானகி இந்த பாடலை படிக்க அந்த பாடல் வரிகளையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன், விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது என்று.

இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை, 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் தொகுப்பு மேலக்குனியூரார் சாமியல் அவருடைய தொகுப்பில் பாடல்களுடைய விருப்பத்தில் இன்று பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அவர் காவல்துறையை மையமாக வைத்து அது சம்பந்தமான பாடல்களாக ஒரு தொடர்புடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்புடைய பாடலாக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் அடுத்ததாக சாட்சி என்பதை அடிப்படையாக கொண்டு மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை எழுதி அனுப்பியிருக்கிறார். திரைப்படம் 1961 பிறக்க எம் எஸ் விஸ்வநாதன் அதை இசைக்க ஜானகி எல்ஆர் ஈஸ்வரி இந்த பாடலை படிக்க முத்து முத்து பச்சரிசி கொட்டியிடும் பொங்கல் இந்த பாடலில் சீட்டாட்டம் போட இனி போக மாட்டேன், திருட்டு தொழில் செய்து வாழ மாட்டேன், குதிரையில் பணம் கட்ட ஓட மாட்டேன், கூண்டில் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், சாராய கடைப்பக்கம் போக மாட்டேன் என்கின்ற வரிகள் வருகின்றன. அதில் கூண்டில் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று வருகின்ற காரணத்தினால் இந்த பாடலை எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஆர். சாமியேல்.

நேரம் 10:23 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கடித வழி விருப்ப பாடலாக உலா வந்து கொண்டிருக்கிறது. மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரகசிய போலீஸ் என்பதை மையமாக வைத்து தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம். 1961 இந்த படம் பிறக்க, பாடலை கண்ணதாசன் வடிக்க, பி சுசீலா இப்பாடலை படிக்க, சாத்திரம் சரித்திரம் படித்தவனாம், தவறு செய்தவரை பிடிப்பவனாம், ராத்திரி பகலாய் அலைபவனாம், ரகசிய போலீஸ் சேவகனாம்.

0: இரவின் இனிமையை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் கடிதங்கள் வழியே நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நேயர் தொகுப்பாய் இன்று இடம்பெறுகிறது. அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்கூனியூர் ஆர் சாமியேல் அவர்களுடைய பாடல் தொகுப்பு. காவல்துறையை மையப்படுத்தி அந்த வகையில் காவல், வழக்கு, சாட்சி என்று அதை அந்த தீமை மையமாக வைத்து பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார் அன்பான நேயர். அந்த வகையில் வழக்கு என்ற கருத்தை மையமாக வைத்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் அன்று கண்ட முகம். படம் 1968 பிறக்க, பாடலை கண்ணதாசன் வடிக்க, டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா இப்பாடலை படிக்க, வழக்கொன்று தொடுப்பேன் என்ற பாடலில், வழக்கொன்று தொடுப்பேன் வாதத்தில் அடிப்பேன் வம்புக்கு இழுத்ததாக என்று அப்பாடலில் இந்த பாடல் வரிகள் வருகின்றன.
1: வழக்கொன்று தொடுப்பேன்

நேரம் 10:33 இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். கடித வழி விருப்பமாய் ஆர் சாமியல் அவர்களுடைய தொகுப்பு இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது. அதில் அடுத்த வரும் பாடல் கோர்ட். இதை மையப்படுத்தி பாலும் பழமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். திரைப்படம் 1961 பிறக்க எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைக்க TMS சவுந்தரராஜன் அவர்களுடைய அவர்கள் படிக்க போனால் போகட்டும் போடா என்ற பாடலில் உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது இது, கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது என்னும் வரிகளுக்காக பாடல் இதோ காற்றலைகளில். பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நேர்களுடைய கடித வழி தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நேயராய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஆர் சாமியில், அம்பாசமுத்திரம் மாவட்டம், அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்கூனியூர் பகுதியைச் சேர்ந்தவர். காவல்துறையை மையமாக வைத்து காவல், தீர்ப்பு, நீதி, விலங்கு இப்படி பல கருத்துக்களை மையமாக வைத்து பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் அடுத்ததாக கருத்தை அவர் முன்னிட்டிருக்கக்கூடியது நீதி என்ற கருத்தை முன்னிறுத்தி. பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல். பாவ மன்னிப்பு திரைப்பட 1961 பிறக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்க டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலை படிக்க வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த பாடலில் நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி

நேரம் 10:46, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் விரும்பிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரச கட்டளை. இதை தீர்ப்பை மையமாக வைத்து இந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திரைப்படம் 1967 பிறக்க கே வி மகாதேவன் இத்திரைப்படத்திற்கு இசை அமைக்க பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் படிக்க ஆடிவா ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே இந்த பாடலில் புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ

இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேர்களுடைய கடித தொகுப்பாக நேருடைய விருப்ப தேர்வாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயர் அம்பாசமுத்திரம் வட்டம் மேலக்கூனியூர் ஆர் சாமியல் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறையை மையமாக வைத்து அவருடைய மையக்கருத்தை காவல் தண்டனை இது போன்ற கருத்துக்களை மையக்கருவாக வைத்து பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார் நமக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் தண்டனை என்பதை மையமாக வைத்து நாளும் தெரிந்தவன் திரைப்படத்திலிருந்து. படம் 1968 பிறக்க சுப்பையா நாயுடு இசைக்க டி எம் சவுந்தரராஜன் இப்பாடலை படிக்க என்று ஆரம்பித்து நரி ஒன்று சிரிக்கின்றது அது நினைத்தது என்ற பாடலில் தந்திரம் பலித்த பின் தவறுகள் ஜெயித்த பின் தண்டனை கிடக்கின்றது என்ற வரிகளுக்காக இந்த பாடல் இதோ காற்றலைகளில்.

தனது கணக்கை ஐந்தொகை போட்டு ஆண்டவன் விடமாட்டான். பலருக்கு சில காலம் எதுவும் சிலருக்கு பல காலம்

சுகமான ராகங்களில் நிறைவு பாடல் இதோ ஒலிக்க காத்திருக்கிறது. ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து விடுதலை என்ற என்ற கருத்தை மையப்படுத்தி இந்த பாடல். படம் 1965 பிறக்க MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைக்க, கண்ணதாசனின் வரிகளை TM சவுந்தரராஜன் படிக்க, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இந்த பாடலில் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை.

இன்று கடித தொகுப்பினை எழுது அனுப்பிய மேலக்கூனியரை சேர்ந்த ஆர் சாமியல் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நேர்களே, உங்களது தொகுப்பும் இதுபோல சுகமான ராகங்களில் இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள் இந்த முகவரிக்கு. நிலை இயக்குனர், அகில இந்திய வானொலி.

நேர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள், 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 வணக்கம் பரணி, 7:30 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் முதலில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரல் நிகழ்ச்சி, பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி.ஐ. சக்திவேல் அவர்கள்.

நாளை காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். ஒன்பது 2 ஆனந்த பூங்காற்று. பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது? 10:02 மனம் விரும்புதே நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திருநாடு. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்பக்கலை குறித்த தகவல்களை கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 தொடர்ந்து திரை இசை. 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10, 12:50 சிநேகிதியே. திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் எவை? 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டம். 1:10 நலம் தானா, இரத்த சோகையை தடுக்கும் உணவுகள் என்னென்ன? 1:55 நலம் தானா, காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். 2:15 திரையருவி. 3:02 குக்கு. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. நாளை மாலை 6 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 திரை இசை. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன்.

0: நாளை இரவு 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளுடைய தொகுப்பு இடம்பெறும். 7:25 நம்மை சுற்றி, 7:32 உழவர் உலகம். நிலக்கடலையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பி கே முத்துக்குமார் அவர்கள். 8:05 இளம் காற்று வேலை வரும் வேளை. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். சித்தர் பாடல்களில் பல பழமொழிகள். 10:00 சுகமான ராகங்கள். நேயர் விருப்ப பாடல்கள். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Juliet Arakel. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He said this while chairing a high-level meeting in New Delhi to review the preparedness of the Sri Amarnath Yatra. The Amarnath Yatra will begin on 3rd July and conclude on 28th of August. Fencing work in the border areas of West Bengal has started. West Bengal Chief Minister Suvendu Adhikari today informed the media at a program in Kolkata. Mr. Adhikari said people are giving their land for fencing along the Indo-Bangladesh border.
2: The work of handing over the land has been completed. So far, we have handed over land covering nearly 100 kilometers. In North Bengal, adjoining the Chicken's Neck corridor, the Border Security Force has already begun the fencing work. We will complete this task within the stipulated time frame as well. This is a matter of national security.
1: Defense Minister Rajnath Singh today inaugurated the Advanced Weapon System

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம். குமரிக்கோட்டம் திரைப்பட்டுக்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம் நள்ளிரவு 12:11. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். இதே கோயில் காக்கிச்சட்டை திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தகதிமி தகதிமி தக திருகிடும் திருகிடும்.

காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

என்னை இன்னும் உன்னை ராஜா தீ பூ போட்ட

0: நேர்களிலிருந்து இதுவரை எஃப்எம் கோல்டு வழங்கிய இரவின் மடியில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. சின்னஞ்சிறு உலகம் நாடோடி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் சின்னஞ்சிறு உலகம் திரைப்பட பாடல், பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம். இப்பொழுது நாளுக்கு பின் 2:10:50 நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அன்னக்கிளி, மன்மத லீலை, ஊருக்கு உழைப்பவன் படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுள்ள கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் அன்னக்கிளி பாடத்திலிருந்து பாடல்கள். 2 பாடல்கள் பி. சுசீலா குரலிலும், 2 பாடல்கள் எஸ். ஜானகி குரலிலும் கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:28 37 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து மன்மதலீலை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் வாணி ஜெயராம் குரலில்.

0: I don't mind.
1: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
2: ஹலோ.

0: எனக்கில்லை,
1: வேலி
0: எனக்கில்லை,
1: பொறுமை
0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ.

0: பார்த்தால் என்ன?
1: ஹலோ
0: ஹலோ.
2: அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

அடுத்து கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:53:15. 100.1 எஃப்எம் கோல்டு வாங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஊருக்கு உழைப்பவன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அன்னக்கிளி, மன்மத லீலை, ஊருக்கு உழைப்பவன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்த

0: இனிய ராகம் கேட்டீர்கள். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அருண் குமார்.

0: 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:50. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமால் பெருமை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

கையிலாது ஊறிய புதுமையான தேனே, காயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்கிடும் ஆறு சக்தி தாயே, அரணும் அறியும் அயனும் பொழுது வணங்கிடும் வேறு பெற்ற மாயே, விதியும் அதியும் கதியும் நிதியும் விளைத்திடும் வேறவல்லி நீ, தினமும் கணிந்து மனமும் கணிந்து திருவருள்

0: செய்கள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாக நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாள வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை.
1: அடுத்து நங்கூரம் படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:49:45. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது கந்தன் கருணை படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.